0: நான்கு.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் ரெப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: ஸ்கார்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408-0, 416-446-408-0.

0: நேரம் மட்டும் மணி 7 நிமிடம் கடுகுறுப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். லைக் ஆல்வேஸ் வி ஸ்டார்ட் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஷோ வித் தி சூப்பர் சீன் ஆஃப் தி டே. இன்றையான் சூப்பர் சீன் டான் திரைப்படத்திலிருந்து வருது. திஸ் ஃபிலிம் வாஸ் ரிலீஸ் இன் மே 2022. மூவி இஸ் ஸ்டாரிங் சிவகார்த்திகேயன் அண்ட் பிரியங்கா மோகன். Movie is directed by Sibi Shankarvedi and music by Anirudh. So, இது உங்களுக்காக வருது சூப்பர் சீன் ஆஃப் தி டே டான் திரைப்படத்திலிருந்து.
1: இப்படி கையில வாங்கினப்ப ஆண்டவன்ட்ட என்ன வேண்டனாரு தெரியுமா?
2: எனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் இவனுக்கு கொடுத்துரு. இவனுக்கு வர எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துறியா?
1: முத நாள் அழுதுட்டு ஸ்கூலுக்கு போன 10வது நிமிஷம் நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த மனுஷன் நாள் பூரா நீ என்ன பண்ணுவியோன்னு வெளியில கால் கெடுக்க நின்னு உன்னையே பார்த்துட்டு உன் கூட தாண்டா வீட்டுக்கு வந்தாரு. என் பிள்ளைக்கு 3 வேளையும் சோறு போட்ட சைக்கிள்னு தான் அந்த சைக்கிள் மேல அவ்வளோ பாசமே. மொத்த பாசத்தையும் உன் மேல மட்டும்தான் காட்டணும்னு இன்னொரு குழந்தை கூட வேணான்னு சொன்னவர்டா உங்க அப்பா. எங்க பாசத்தை காட்டினா நீ படிக்காம போயிருவியோன்னு அத்தனையும் அடக்கிட்டு கண்டிப்பா இருந்துட்டாருடா. நீ விசுக்கு விசுக்குன்னு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு
3: கேப்ப.
1: உங்ககிட்ட கோவமா பேசிட்டு உள்ள வந்து
2: என் புள்ள கேட்டதும் அவன் அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கையில காசு இல்லடி.
1: இரும்பு மாதிரி இருக்கிற மனுஷன் கல்ல தண்ணி விடும் போது அந்த மனுஷன் பட்டபாடு எனக்கு தான்டா தெரியும். ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியான்ன? நீ வரப்பெல்லாம் கடையில் நின்னு கறி வாங்கிட்டு வந்தது யாரு? உங்க அப்பன் தானே?
3: ஈரல் இருந்தா போடுங்க, பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: உன்ன கடனாளியா நிக்க வைக்க கூடாதுன்னு முன்னாடியே கடன் எல்லாம் அடைச்சிட்டாரு.
3: என் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சார், ஆனா என் பையன் பேர்ல எந்த கடனும் வேணாம் சார்.
1: காலேஜ்ல ஸ்டேஜ்ல நீ டிகிரி வாங்குறத பார்க்க அந்த மனசே அவ்வளவு ஆசைப்பட்டாரு. நீ திடீர்னு சினிமா கினிமான்னு எங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருவியோன்னு பதறிட்டாரு. அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தாண்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்ட. அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் உனக்காக பண்ண எல்லாமே. ஒரு நாள் கூட அப்பாவா இருந்ததில்லைன்னு சொன்ன. ஆனா ஒவ்வொரு நாளும் உனக்கு அப்பனா மட்டும்தாண்டா இருந்திருக்காரு. உங்க அப்பனோட பாதத்தை என்னைக்காவது பார்த்திருக்கியாடா? பார்த்திருந்தா இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டேடா.

Super C. நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே டான் திரைப்படத்திலிருந்து ஈஸ்ட் எஃப்எம் நியூ டியூன் எடுத்த சமையல் தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

ஆயிஷா செல்ஃப் வழங்கும் 4th இயர் அனிவர்சரி மெகா சேல் திங்கட்கிழமை வரை பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-50% ஆஃப். சாரீஸ், ஷல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைன் லெஹெங்காஸ், மென்ஸ் ஷர்வானி, குர்தாஸ் இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியறையுடன் ஆயிஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல். தொடர்புகளுக்கு 416-298-6116. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கும் மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கிறார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெக்கோவெட்ஸ் லா 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொது சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோன்வால், ஆட்டவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். தொடர்புகளுக்கு 416-993-8443.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். அங்கே சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல @ ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் பேஜுக்கு www.youtube.com/eastfm102.7. ஈஸ்ட் எஃப்எம்மோட நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண விரும்பினால் 416-824-1212, அதோடு அங்கே ஈஸ்ட் எஃப்எம் இமெயில் அட்ரஸ் eastfm102.7@gmail.com. ஃபைனலி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்தது கெனேடியன்ஸுக்கு. நீங்கள் ஒரு கெனேடியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தால் யூ கல் அஃபிஷியலி ரினியூ இட் ஆன்லைன். இது ஒரு புது ஃபீச்சர் கெனேடியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் அனௌன்ஸ் எர்லியர் திஸ் வீக் ஆன் டியூஸ்டே, ரிமூவிங் ப்ரீவியஸ் ஸ்பெகுலேஷன் த திஸ் வாஸ் நாட் கன் பி டேக்கிங் பிளேஸ் ஃபார் அ லாங் பீரியட் டைம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறால் இதுக்கு முதல் யூ ஹேவ் டு கோ இன் டு அ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஓர் சென்ட் இன் அ மெயில் அப்ளிகேஷன் டு ரினியூ யுர் பாஸ்போர்ட். ஆனால் இந்த வீக்கில் இருந்து அஃபிஷியலாக ஆன்லைன் பாஸ்போர்ட் ரினியூவல் வந்திருக்குது. இது அவைலபிள் டு ஆல் கெனேடியன் அடல்ட்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் டு அப்ளை வித் இன் கனடா. இது அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் இப்போ கரண்ட்லி வச்சிருக்கணும் இன் ஆர்டர் ஃபார் யூ டு ரினியூ இட். ஸோ அடுத்த வருஷம் அல்லது 2 இயர்ஸ் ஃப்ரம் நவ் உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் பண்ணிருந்தால் நீங்கள் ஆன்லைனில் போய் ரினியூ பண்ணலாம். யூ நோ லாங்கர் ஹேவ் டு வெயிட் இன் லைன் ஓர் வெயிட் ஃபார் அன் ஆன்லைன் ஸ்பாட் அப்ளிகேஷன் டு பிகம் அவைலபிள் இன் ஆர்டர் ஃபார் யூ டு ரினியூ யுர் பாஸ்போர்ட். அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ ஒரு பாஸ்போர்ட் இல்லாட்டி நீங்கள் கட்டாயம் இந்த நார்மல் ப்ராசஸுக்கு போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணணும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாஸ்போர்ட் வச்சுக்கொண்டு நீங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் பண்ண போது என்றால் நீங்கள் இந்த ஆன்லைன் சர்வீஸை பாவிக்கலாம். திஸ் இஸ் செட் டு பி அ லாட் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் அ லாட் மோர் ஃபாஸ்டர் தேன் கோயிங் இன் டு தி பாஸ்போர்ட் ஆஃபீஸ். அதை தாண்டி நாங்கள் பார்க்க நீங்கள் ஒரு ரஷ் சர்வீஸ் அல்லது உடனே நீங்கள் இந்த பாஸ்போர்ட் ரினியூ பண்ணணும்னா நீங்கள் கட்டாயம் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணி போகலாம். கெனடியன்ஸ் ஹேவிங் டு வெயிட் இன் பர்சன் அண்ட் ஃபார் தீஸ் passports has officially now going to be eliminated because of this online service. இது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் கெனடியன் கவர்மெண்ட் இதை பார்த்து வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்தாங்க ஃபார் தி ரைட் பிளாட்ஃபார்ம் டு பி அவைலபிள். ஸோ தி ஹஸ் நவ் அஃபிஷியலி பின் அவைலபிள் அண்ட் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண விரும்பினால் எஸ்டிமேட்டட் 4.6 மில்லியன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த 2026 ஆண்டில் வரப்போகுது என்று சொல்லியிருக்கிறாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி அ சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ் ஓவர் த லாஸ்ட் 2 இயர்ஸ் அண்ட் அப்ராக்சிமேட்லி 2 மில்லியன் ஆஃப் தோஸ் அப்ளிகேஷன்ஸ் will be eligible to be submitted online for renewal. So இது ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் ஃபோர் கெனேடியன்ஸ். நீங்கள் இப்போ இருக்கிற பாஸ்போர்ட் நீங்கள் உடனே ஒரு ஃபியூ மந்த்ஸில் ரினியூ பண்ண இருக்கிறென்றால் நீங்கள் இன் பர்சன் அல்லது மெயில் இன் சர்வீஸ் நீங்கள் பாதிக்க தேவையில்லை. ஆன்லைன் சர்வீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கப்போது. இஃப் திஸ் இஸ் அன் ஆன்லைன் அடல்ட் பாஸ்போர்ட், அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போதைக்கு இந்த சில்ட்ரன் பாஸ்போர்ட் பேபி பாஸ்போர்ட் நீங்கள் கட்டாயம் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு அடல்ட் பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ண விரும்பினால் திஸ் இஸ் கோயிங் டு பி அவைலபிள் ஆன்லைன் ரிக்வயரிங் ஆப்ளிகன்ஸ் இன் கனடா டு பி ஏபிள் டு ரினியூ யுர் பாஸ்போர்ட். நீங்கள் வேறு நாட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கொண்டு இருக்கிறென்றால் அல்லது நீங்கள் வேறு நாட்டில் இருந்து கொண்டு நீங்கள் ஒரு கெனடியன் சிட்டிசனாக இருந்தால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் இந்த ஆன்லைன் பாஸ்போர்ட் சர்வீஸை பாவிக்க இயலாது. ஆன்லைன் பாஸ்போர்ட் சர்வீஸை நீங்கள் பாவிக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயம் கெனடியன் லொக்கேஷனில் இருந்து தான் அப்ளை பண்ணணும். அதோடு சேர்த்து ஒரு ஆன்லைன் வேலட் பேமெண்ட் வச்சுக்கொண்டு மற்றதே ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோ நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபரில் இருந்து எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் தோஸ் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ பி ஏபிள் டு சப்மிட் அன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் யுர் ரினியூவல். ஆன்லைன் ரினியூவல் பாஸ்போர்ட்ஸ் ஸ்டில் இந்த 20-day பிஸ்னஸ் டைம் ப்ராசஸிங் ஸ்டாண்டர்டை இருக்கப்போது இட்ஸ் கோட் மெயின்டெயின் திஸ் 30-day பாஸ்போர்ட் சர்வீஸ் கேரண்டீட் ஃபார் எனி ஒன் ஹியர் இன் கனடா. ஸோ இது நீங்கள் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அடுத்த வருஷம் இந்த ஆன்லைன் பாஸ்போர்ட் ரினியூ பண்ண விரும்பினா நீங்கள் அஃபிஷியலாக இனி ரினியூ பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள்

0: இந்த ரஷ் சர்வீஸ் சில்ட்ரன் பாஸ்போர்ட்ஸ் இப்படி மாதிரி நீங்கள் பார்க்க விரும்பினால் யூ டெஃபினலி ஹேவ் டு கோ பேக் இன் டு தி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஓர் மெயில் இன் சர்வீஸ் இன் ஆர்டர் ஃபார் யூ டு கெட் தோஸ் பாஸ்போர்ட்ஸ். இது ஈஸ்ட் எஃப்எம் 107.7 கடுகுணம் ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்த வரைவினை மத்திய கிழக்கு நட்பு நாடுகள் எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோமுஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதும் ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை தடுப்பதும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடங்குவதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் எந்தவித புதிய தாக்குதல்களுக்கு உத்தரவிடுவதையும் தாம் நிறுத்துவதாகவும் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் எதிர்வரும் இடைத்தேர்தலுக்காக தாம் வெறியுடன் காத்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத தேர்தலை கூட்டம் நடிகனின் ஆட்சியை கொடுத்துவிட்டதாக அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். அண்மையில் சீமான் விலை உயர்ந்த ஆடம்பர வாகனம் ஒன்றை பெற்றமை விமர்சிக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய மாமனார் ஒருவர் அந்த வாகனத்தை தனது வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் இன்னும் ஒரு ஜூலை கலவரம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் 1983 ஜூலை மாதத்தில் அரசின் தோல்விகளை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டுமென தேசிய சமாதான பேரவை தெரிவித்துள்ளது. மொழி சமத்துவத்திற்கான அரசியலமைப்பு உத்தரவாதத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தவும் அது வலியுறுத்தியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
1: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட். ஏதாவது ரீசனுக்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க, ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
0: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
2: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM,
3: the greatest radio station.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் முதலாம் இரண்டாம் திகதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR டிரான்ஸ்போர்ட் அண்ட் TSN எக்ஸ்பிரஸ். இவன்ட் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் முதலாம் திகதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் இரண்டாம் திகதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள் கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
2: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
3: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
4: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388. 416-649-6388.
1: Weekend vibration. East FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 108.5 எழுது ஈஸ்ட் எஃப்எம் டூன் தமிழ் கரண்ட்லி சிட்டிங் அட் 19 டிகிரி செல்சியஸ் ஆன ஃபீல் பண்ணுறது 24 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் டொரோண்டோ. அஃப் கோர்ஸ் இது லாங் வீக்கெண்ட் சிவிக் டே ஹாலிடே. ஸோ நாளை நாள் வாட்ஸ் கன் பி ஓப்பன் வாட்ஸ் கன் பி க்ளோஸ் ஃபோர் சிவிக் டே ஹாலிடே ஹியர் இன் டொரோண்டோ. நாளை நாள் பேங்க்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், லைப்ரரிஸ் அண்ட் மெயில் டெலிவரி வில் பி க்ளோஸ். டிடிசி நீங்கள் அடுக்க விரும்பினால் இட்ஸ் கன் பி ரன்னிங் ஆன் ஹாலிடே ஸ்கெட்யூல், கோ ட்ரான்சிட் ஆன் அ சாட்டர்டே ஸ்கெட்யூல். அஃப் கோர்ஸ் நீங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ண விரும்பினால் சம் மால்ஸ் வில் பி ஓப்பன் ஃபோர் தி ஹாலிடே ஃபார் டுமாரோ. நீங்கள் ஷாப்பிங் பண்ண விரும்பினால் ஃபேர்வியூ மால், மார்க்வில் மால், ஷாப்ஸ் அட் டான் மில், ஷேர்வே கார்டன்ஸ், டொரோண்டோ ஈட்டன் சென்டர், ஸ்காபர் டவுன் சென்டர் அண்ட் யோக்டேல் ஷாப்பிங் சென்டர் வில் பி ஓப்பன் அட் ஷோர்டன் ஹவர்ஸ். அதோடு சேர்த்து நீங்கள் சில அட்ராக்ஷன்ஸ் பார்க்க விரும்பினால், அஃப்கோர்ஸ் லாங் வீக்கெண்ட் நீங்கள் அட்ராக்ஷன்ஸ் பார்க்க விரும்பினால் ஆகாகான் மியூசியம், கனடாஸ் ஒண்டர்லேண்ட், கேசலோமா, சிஎன் டவர், ஹாக்கி ஹால் ஆஃப் ஃபேம், லிட்டில் கனடா, மூவி தியேட்டர்ஸ் நாளை நாளும் திறந்திருக்கும், ராயல் ஆன்டாரியோ மியூசியம், டொரோண்டோ ஜூ அண்ட் வெல் வில் ஆல் பி ஓப்பன் ஃபார் சிவிக் ஹாலிடே ஃபார் டுமாரோ. இப்போ 19 டிகிரி செல்சியஸ் லைட் ரெயின் ஹியர் இன் டொரோண்டோ. அதோட நாளைய நாளும் வெதரும் நாங்கள் இந்த நேரத்தில் பார்த்துவிடலாம். நாளைய நாள் இட்ஸ் கூட பி மிக்ஸ் சன் அண்ட் கிளவுட்ஸ் வித் சம் லைட் ஷவர்ஸ் இஸ் வெல். 25 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கப்போது. அதோட நாங்கள் கேஸ் ப்ரைஸஸை நாளைய நாளுக்கு எட்டி பார்த்தால் தேர்ஸ் கூட பி நோ சேஞ்சஸ் ஃபார் கேஸ் ப்ரைஸஸ் டுமாரோ. ஓகே நேர்களை, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரமும் வந்து தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன் ஹூ டியூன் இன் டு டியூன் தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் தி ஷோ யூ கேன் டியூன் இன் எவ்ரி சண்டே 7 PM டு 9 PM. ஐ விஷ் எவ்ரிவன் அ கிரேட் வீக் அஹெட். ஸ்டே சேஃப். மீண்டும் ஒரு டியூன் தமிழ் நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். விட்டு வருவது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: கவிஞர் வாணி நிறைய சினிமா பாட்டு எழுதியிருக்காரு. அவர் எழுதின பாட்டில் இருந்த சில வரியில் எடுத்து ஒரு டூயிட் பாடினா எப்படி இருக்கும்?

0: ஓ மரியா,
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள். 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
7: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்.
13: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
14: You're listening to East FM. East FM. 102.7
15: CJRK.
16: سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

بندم با یه طرح کهنه از دل خوشیم، باورم نمیشه باید برم و

دستمو بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا آخر.

0: بی خود و مجنون دل من
1: Your radio, your music, FM 102.7 ES.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் உடனே 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், East FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
7: மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல்ஸ் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ். ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
9: ஆசையில பாத்தி

0: நாலு விஷயம்
1: FM 102.7 East FM.ca.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
3: 416-461-6401.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business Vaithirupor Mettum Business RMBPorukane, Business Loan and Business Line of Credit.
9: 10% down udan, Commercial Mortgage.
7: Ilavasa Aalosanikalukku, Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080
12: காட்டுக்கரு பண்பலை. 102.7.

0: Best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM.
5: Rhythm 7 Entertainment. Altona Group Wellington. தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
8: பிரேமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
9: This is சித்ரா செல்வநாதன் from பிரேமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
8: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரேமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 Cash Point.
7: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4362632394 416289 9993.
11: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
2: கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, Unit 3, Scarborough, Pharmacy and Mechanical Sandipil, 416-731-7044, selasi.ca.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough, 416-841-5301.
4: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், Unit 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
5: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. விண்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட் பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. Some condition apply.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா, 34th ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor,
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing, 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion licensed builder with Tarion warranty. Lakme Home Sing, 416-788-2426.
9: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: Your favorite music on your favorite station. 102.7. East FM.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகலவிதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukollamudiyum. Ungal loan processing nai udanukudan email oodaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908. 8-5-6-5-6-9-0-8-5-6-5-6.
9: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் FM.
10: ஈஸ்ட் FM.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் மிஸ்டர் எஃப்எம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 3 2026 திங்கட்கிழமை புத்தமதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாடு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் மிஸ்டர் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:09. கனேடிய செய்திகள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 17 பாகி செல்சியஸாக இருக்கிறது. 17 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 25 பாகி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும். சூரியனை பிரகாசமாக இருக்கின்ற நாடாக இருக்கும் என்று இன்றைய நாளின் வானிலை எதிர்ப்புகூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. நேற்றைய கடுமையான மழையை தொடர்ந்து இன்று பிரகாசமான சூரியனுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை 26 பாகை செல்சியஸ் 31 உணர்நிலையாக இருக்கும். புதன்கிழமை 26 பாகை செல்சியஸ் 33 உணர்நிலையாகவும் வியாழக்கிழமை 27 பாகை செல்சியஸ் லேசான மழைக்கான வாய்ப்புகள் ஊடிருக்கிறது. 36 பாகை செல்சியஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 26 பாகை செல்சியஸ் கடுமையான மழைக்கான வாய்ப்புகள் கூடுதலாக முகில்கூட்டம் நிறைந்திருக்கின்ற நாளாக இருக்கும். சனிக்கிழமை 27 பாகை செல்சியஸ் லேசான மழை தூறல் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 28 பாகை செல்சியஸ் பெரும்பாலும் சூரியொளி நிறைந்திருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்புகூறல். வெஸ்ட்ஜெட் பணிப்பெண்கள் தமது பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்று காலை இந்த பணிப்புறக்கணிப்பு ஆரம்பித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வெஸ்ட்ஜெட் நிர்வாகத்தோடு மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பித்தது. இதன் காரணமாக வெஸ்ட்ஜெட் விமான பயணங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பெருமளவிலான பயணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2023 ஆண்டு வெஸ்ட்ஜெட் விமானிகள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்த நிலையில் இப்போது விமான பணிப்பெண்கள் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கனடாவை பொறுத்தவரையில் உள்ளூர் விமான சேவைகளில் அதிகளவு விமானங்களை ஈடுபடுத்தி பெறக்கூடிய வெஸ்ட்ஜெட் அமெரிக்கா மற்றும் ஏனைய அமெரிக்க நாடுகளுக்கான விமான பரப்புகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் விமான பரப்புகள் அனைத்தையும் வெஸ்ட்ஜெட் இடைநிறுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வினிபெக் நகர மசூதி ஒன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வார ஆரம்பத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உள்ளூர் மசூதி குறிவைக்கப்பட்டது வெறுப்புணர்வு சார்ந்த குற்றமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் வினிபெக் காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ராமா இஸ்லாமிய மையத்திற்கு ஏற்பட்ட சேதம் ஒரு ஏர்சாப்ட் அல்லது பல துப்பாக்கினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலால் என காவல்துறை கருதுகிறது. புதன்கிழமை இரவு 2 பேர் வாகனத்திலிருந்து இஸ்லாமிய மைய கட்டிடத்தை நோக்கி பலமுறை துப்பாக்கியால் சுட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது மையத்தின் பல ஜன்னல்கள் உடைக்கப்பட்டன. சந்தேக நபர்கள் மையத்தின் வழியில் கூடியிருந்தவர்களை நோக்கி இனவரி தாக்குதல் வார்த்தைகளை வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சம்பவங்களை வெறுப்புணர்வு அடிப்படையில் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றமாக காவல்துறை விசாரணை செய்கிறது. இதில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் சேத மதிப்பு சுமார் $3,000 வரை இருக்கலாம் எனவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இலக்கு வைக்கப்பட்ட மசூதி உட்பட அந்த பகுதியில் உள்ள இனிய மசூதிகளிலும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தாங்கள் ரோந்து பணிகளை அதிகரிக்க இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் வினிபெக் நகரின் முஸ்லீம் சமூகத்தினர் மத்தியில் மிகப்பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் இந்த சம்பவத்தை வன்மையாக கணித்துள்ளார்கள். இஸ்லாமிய வெறுப்புணர்வு அடிப்படையிலான இதுபோன்ற வன்முறை செயல்களுக்கு கனடாவில் இடமில்லை என பிரதமர் மாக்கானி தனது கண்டனத்தில் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்து வரும் வினிபெக் காவல்துறை தனது முழு ஆதரவு உண்டு என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த் சங்கரியும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை மிகவும் கவலைக்குரியது என வினிபெக் நகர முதல்வர் ஸ்காட் கிளிங்ஹாம் தெரிவித்தார். சேதமடைந்த மையத்தை பழுது பார்ப்பதற்கான நிதியை மாகாண அரசாங்கம் வழங்கும் என மனிச்சுப மாகாண அரசாங்கம் நில் கெனடி தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து இதுவரை எவரும் கைது செய்யப்படவோ குற்றம் சாட்டப்படவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிவிக் நீண்டவாறு முடிவுரையை பொறுத்தவரையில் இன்றைய போக்குவரத்து வழமையான விடுமுறை கால போக்குவரத்து போன்றல்லாது சனிக்கிழமைகளில் நடைபெறுகின்ற போக்குவரத்து சேவைகளை கோ டிரான்சிட் வழங்கும் என அறிவித்திருக்கிறது. அதேவேளை டிடிசியை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமைக்கான பயண போக்குவரத்து அட்டவணையின் அடிப்படையில் தமது சேவைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஷாப்பிங் மால்ஸ் இன்றைய தினம் திறந்திருக்கும் என்றும் அதேவேளை பொதுமக்களை கவருகின்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இடங்களும் திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: features. ஏசிஎஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:18 நிமிடம்.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை ஏசிஎஃப்எம் 102.7.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408, 416-446-408.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-8-95-52 அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: மணி 21 நிமிடம்.

இசைஃபம் காசல்களில் குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7:25 நிமிடம். இலங்கை செய்திகள். தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுர் குமார தேசநாயகவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் சார்பில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. புதிய அரசியலமைப்பை உருவாக்குதல், மாகாண சபை தேர்தலை விரிவாக நடத்துதல், வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உட்பட முக்கிய விடயங்கள் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தெரிவுக்குழு ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், தேர்தலை நடத்துவதில் உள்ள சிக்கல்கள் குறித்து அனைத்து தரப்பினரோடும் கலந்துரையாடி தீர்வு காண அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டார். புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுர் குமார தேசநாயக்க, அரசியலமைப்பை திருத்துவதும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றால், அவசரமான மாற்றங்களை மேற்கொள்வதை விட அனைத்து இனங்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய புதிய மக்கள் இணக்கத்தை உருவாக்குவது முக்கியம் என தெரிவித்தார். இளைஞர்களாக ஒன்றிணைந்து செயல்படும் அரசியல் மற்றும் சமூக சூழலை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். மலையக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு 10% காணிக்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்கும் திட்டம், காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகள், போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2027 மற்றும் 2028 ஆண்டுகளில் 13,000 வீடுகள் அமைக்கும் திட்டம் உட்பட பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். நிர்வாக நடத்தத்தால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வரை தற்காலிக வீடுகளும் வாடகை கொடுப்பனவும் வழங்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் முடிவில் தமிழ் மொழி பேசும் மக்களின் பிரச்சினைகளை ஒருங்கிணைத்து முன்வைப்பதற்காக இந்த கூட்டணி உருவாக்கிய அனைத்து பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். அதேபடி சமூகத்தின் தவறான புரிதல்கள் உருவாகாத வகையில் அனைத்து மக்களின் பொது பிரச்சினைகளையும் முன்னிலைப்படுத்தி செயல்படுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறைகளைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் அனைத்து சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக வெலிக்கடை, மெகசின், கழுத்துறை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மேலதிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் சஜீவ மெதவெத கூறினார். 2 நாட்களுக்கு முன்னர் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது கைதிகள் சிலர் தப்பிச் செல்ல முயன்றதோடு கட்டிடங்களுக்கும் தீ வைத்தார்கள். இந்த மோதலில் 33 வயதுடைய கைதியொருவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர், விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினர் இணைந்து முன்னெடுத்த கூட்டு நடவடிக்கையின் மூலம் நிலைமை கட்டுப்பாட்டினுள் கொண்டுவரப்பட்டது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த 8 பேர் தொடர்ந்தும் ராகம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நேற்று பிற்பகல் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்பு ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை கூறினார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையிலான மோதல் வெடித்ததாகவும், ஆனால் மகர சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையிலேயே மோதல் இடம்பெற்றதாகவும் அவர் விளக்கினார். சிறைச்சாலைக்கு வெளியில் உள்ள சில தரப்பினர் திட்டமிட்ட முறையில் இவ்வாறான கலவரங்களை தூண்டி வருகிறார்களா என்ற பலமான சந்தேகம் எழுந்திருப்பதாக கூறிய அமைச்சர், கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இவ்வாறான சம்பவங்கள் தற்செயலாக நடப்பதில்லை என்றும், இதன் பின்னணியில் உள்ள வெளிநபர்களின் தலையீடுகள் குறித்து தீவிர விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். அரசாங்கம் போதைப் பொருள் கேதாக முன்னெடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக சிறைச்சாலைக்குள் செல்லும் போதைப் பொருளின் அளவு பெருமளவில் குறைவடைந்துள்ளது. இதுவே சிறைச்சாலைகளில் மோதல்கள் உருவாவதற்கு முக்கிய காரணம் எனவும் அவர் கூறினார். அதே நேரம் சிறைச்சாலைகளில் காணப்படும் அளவுக்கு அதிகமான நெரிசலும் இத்தகைய சம்பாவிதங்களுக்கு ஒரு காரணமாக அமைவதாக கூறிய நீதியமைச்சர், தற்போதைய அரசாங்கம் ஆட்சிப் பொறுப்பு ஏற்பதற்கு முன்பிருந்த இந்த நெரிசல் நிரம்பி வருவதாகவும், அதற்கு நிலையான தீர்வை காண்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திடீரென இவ்வாறான சூழல்கள் குழப்பங்கள் ஏற்படுவதால் நியாயமான பல சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும், இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கான பொறுப்பு உரிய தரப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலை அமைதியின்மையின் போது பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த நபர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சதிச் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சமகால அரசாங்கத்தின் நாட்டில் ஏற்படும் பல்வேறு அசம்பாவிதங்களின் பின்னணியில் மறைமுகமான ஆதிக்க கட்டமைப்புகள் செயல்பட்டு வருவதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பின்னணி குறித்து இலங்கை காவல்துறையினரை அரசியலில் இருந்து விடுவிப்பதற்கான சர்வதேச அமைப்பின் உறுப்பினரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமான அஜித் தர்மபால என்பவர் பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தினார்.

0: சமூக வலைதளங்களில் பரவி வரும் இந்த புகைப்படம் குறித்து பல்வேறு ஊகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த புகைப்படத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய உட்பட்ட தரப்பினர் கலந்துரையாடும் காட்சி பதிவாக இருக்கிறது. இந்த சந்திப்பானது சாதாரண பாமர மக்களுக்காக நடத்தப்பட்டது அல்ல என்றும், தம்மை சேர்ந்த உயர்தர வர்க்கத்தினருக்கு ஏதேனும் அழுத்தங்கள் அல்லது அச்சுறுத்தல்கள் ஏற்படும் போது இவ்வாறான சந்திப்புகள் உடனடியாக நடைபெற்று வருவதாகவும், தம்மை பாதுகாக்கும் நோக்கில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பாகவே இது கருதப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள அரசாங்கம் ஒன்று நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும், அதற்குள் அரசு அதிகாரிகள், உயர்மட்ட காவல்துறை மற்றும் முப்படை அதிகாரிகள் மற்றும் முக்கிய தொழிலதிபர்களை உள்ளடக்கிய மறைமுக சக்தியாக தீவிரமான குழு ஒன்று செயல்பட்டு வருகிறது. மகர மற்றும் நீர்கொழும்பு போன்ற சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக அரங்கேறும் குழப்பங்கள் மற்றும் அசம்பாவிதங்களுக்கு பின்னால் இந்த மறைமுக ஆதிக்க சக்தியின் சூழ்ச்சிகள் இருப்பதாக சந்தேகம் வெளியிடப்படுகிறது. அரசாங்கம் இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும், சமகால அரசாங்கம் முறையான விசாரணைகளை முன்னெடுத்தாலும் இந்த உயர்மட்ட குழுவினர் தமது வர்க்கத்தினரை பாதுகாப்பதற்காகவும் வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்புவதற்காகவும் தொடர்ந்தும் பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார தேசநாயக் உட்பட்டவர்களின் கோரிக்கைக்கு அமைவாகவே பூஜித ஜெயசுந்தர காவல்துறை அதிபராக நியமிக்கப்பட்டதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்சே தெரிவித்தார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறினார். நல்லாட்சி காலத்தில் காணப்பட்ட ஊழல் ஒழிப்புக் குழுவில் அங்கம் வகித்திருந்த அனுர்குமார தேசநாயக் உட்பட்ட பலர் ஊழல் ஒழிப்பு பணிகளை திறம்பட முன்னெடுக்க பூஜித ஜெயசுந்தரவையே காவல்துறை அதிபராக நியமிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்தனர். ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டு முடியுமாயின் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் கூறினார். பூஜித ஜெயசுந்தர காவல்துறை அதிபராக பதவியேற்ற பின்னர் ஜேவிபியினர் மேதின கூட்டத்திற்கு சென்று நேரடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டதாக தெரிவித்த விமல் வீரவங்ச அவர்களுக்கிடையில் நெருக்கிய அரசியல் தொடர்பு நிலவுவதாகவும் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடைகளில் ஏறி பிரசாரம் செய்ததன் மூலம் ஷானி அபேசேகர மற்றும் ரவி செனிவரன் ஆகியோருக்கு பூரண அரசியல் பாதுகாப்பு கிடைத்தது. எனினும் பூஜித ஜெயசுந்தர அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாததால் அத்தகைய பாதுகாப்பு எதுவுமே அவருக்கு கிடைக்கவில்லை என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோஷித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2006 செப்டம்பர் மாதம் முதலாம் திகதிக்கும் 2007 ஜூன் மாதம் 8 திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இலங்கை கடற்படை தளபதியாக கடமையாற்றிய போது யோசித ராஜபக்ச என்ற பிரதிவாதிக்கு பிரித்தானியாவில் அரசு கடற்படை பயிற்சி கல்லூரியில் பாடநெறியில் பங்கேற்பதற்கு சட்டவிரோதமான முறையில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடம் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த செயற்பாட்டின் மூலம் சட்டவிரோதமான முறையில் லாபத்தை பெற்றுக் கொண்டமை குறித்து பிரதிவாதியான யோசித ராஜபக்ச மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. பிரதிவாதிக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் 8 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றப்பத்திரிகைகள் தற்போது கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு குற்றப்பத்திரிகைகளை கையளிப்பதற்காக பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றத்தினால் விரைவில் அழைப்பாணி அனுப்பப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரட்னவை பொருத்தமான அதிஉயர் பாதுகாப்பான சிறையில் மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டுள்ளதால் தங்காலை பழைய சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டாவை பொருத்தமான அதிஉயர் பாதுகாப்புடைய சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் மேலதிக சம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் அவரை பலத்த பாதுகாப்புடன் கூடிய சிறைச்சாலையில் தடுப்பில் வைப்பதற்கான நடைமுறைகளை முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியது. குற்றப்பிரணாய திணைக்கிடத்தின் தடுப்பு காவலில் இருந்தபோது தப்பிச் செல்ல சதித்திட்டம் தீடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரட்ன உட்பட்ட 5 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை தொடர முடியாது என அண்மையில் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது. இது தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திகசி ராகல முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி இந்த உத்தரவு தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்போவதாக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதிவாதிகளின் பிணை விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் நிலையில் அது தொடர்பான உத்தரவு எதிர்வரும் ஆகஸ்ட் 20 தேதி பிறப்பிக்கப்படும் என மேல்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:40 எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறோம். இது குட் மார்னிங் கனடா.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
1: ABS Mr. P. Singaraj
0: Verco Webs Law 416-993-8443. புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச். 416-474-1
4: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது

0: அனைத்துலக செய்திகள். ஈரான் மீதான மிகப்பெரிய தாக்குதல்களை நிறுத்தியதைத் தொடர்ந்து அந்த நாட்டினுடன் புதிய பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஏர்போர்ஸ் ஒன் வானூர்தியில் பயணித்த போது கருத்து வெளியிட்ட அவர், நாம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை வடிவில் உரையாடி வருகிறோம், நாளை பிற்பகல் ஆரம்பிக்கும் என தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹொமுஸ் உயிரினை மீளத் திறப்பது தொடர்பில் எந்தவொரு உடன்பாடு எட்டப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானின் பேச்சுவார்த்தை குழுவைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவரை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டுள்ள தகவலில், ஹொமுஸ் உயிரினையின் கட்டுப்பாட்டை ஈரான் மற்றும் ஒமான் இடையில் பகிர்ந்து கொள்வது தொடர்பில் அமெரிக்கா கட்டார் முன்வைத்த உடன்பாட்டிற்கு ஈரான் வெளிவிவகார அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என கூறப்பட்டுள்ளது. ஈரானிய ராணுவ வட்டார தகவலை மேற்கோள் காட்டிய நிறுவனம், ஈரானின் புரட்சிகர காவல்படையுடன் ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளாத எந்த ஒரு கப்பலும் ஹொமுஸ் நீரிணையை தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதாக தெரிவித்தது. உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹொமுஸ் நீரிணையின் நிலைமை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் இதுகுறித்து பதற்றம் தொடர்ந்தும் நிலவுகிறது. ஈரானுடன் விரைவான ஒப்பந்தம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் அந்த நாட்டின் மீது புதிய தாக்குதல்கள் நடத்துவதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒத்திவைத்ததை தொடர்ந்து மசக எண்ணெயின் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பணவீக்கம் மற்றும் வட்டி வீத உயர்வு குறித்த கவலைகள் சற்று தெளிவடைந்தன. திங்கட்கிழமை தங்க வர்த்தகத்தில் அதிகரிப்பு பதிவானது. அமெரிக்க தங்க எதிர்கால ஒப்பந்தங்களின் விலை 0.9% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் ஆரம்பித்ததிலிருந்து தங்கத்தின் விலை அழுத்தத்திற்குள்ளாகியது. ஏனெனில் போரினால் தூண்டப்படும் பணவீக்க உயர்வு வட்டி வீதங்களை உயர்த்துமாறு மத்திய வங்கிகளை தூண்டியது. பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு பாதுகாப்பாக தங்கம் பாரம்பரியமாக பேணப்பட்டு வந்தாலும் அதிக வட்டி வீதங்கள் நிலவும் சூழலில் அதன் மீதான ஈர்ப்பு குறைவடைந்தது. பருவகாலத்து இவை காரணமாக மீட்சியடைந்து வருவதற்கு முன்பதாக தங்கம் குறுகிய கால அடிப்படையில் விலை ஆதரவு நிலையை எட்டும் என்று தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் தமது குறிப்பொன்றில் தெரிவித்துள்ளார்கள். மொரோக்கோவில் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆப்பிரிக்க புலம்பெயர்ந்தோர் ஸ்பெயின் செவுட்டா பகுதிக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியதால் எழுந்த கடுமையான எல்லை நெருக்கடியினை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் நாளை அவசர சந்திப்பு ஒன்றை நடத்துகிறது. புலம்பெயர்ந்தோர் தொடர்பான ஸ்பெயின் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தவறாக புரிந்து கொண்டதன் காரணமாக கடந்த புதன்கிழமை முதல் பல்லாயிரக்கணக்கானவர்கள் எல்லைகளை கடந்து ஸ்பெயினுக்குள் ஊடுருவுகின்றார்கள். இதில் கடலை கடக்க முயன்ற பலர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இந்த அவசரகால நிலை குறித்து விவாதிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் குழு காணொலி வாயிலாக முதற்கட்ட ஆலோசனைகளை நடத்தியது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 22 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இத்தகைய கட்டுப்பாடற்ற எல்லை மீறல்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் உறுதியான நடவடிக்கைகள் தேவை என்றும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை இறக்கமின்றி எதிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பை வகிக்கும் அயர்லாந்து செவ்வாய்க்கிழமை தீர்க்கமான கூட்டம் ஒன்றை கூட்டுவதற்கு அழைப்பு விடுத்தது. இதேவேளை கடந்த சில நாட்களில் சட்டவிரோதமாக நுழைந்து சுமார் 60,000 புலம்பெயர்ந்தோரில் பெரும்பாலானவர்கள் ஏற்கனவே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும், செவுட்டா பிராந்தியத்தில் நிலவிய பதற்றம் தற்போது படிப்படியாக இயல்புக்கு திரும்பி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: இந்த கணம்
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
0: ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கையின் 23 வயதான ரமேஷ் தரங்க பத்ரகே ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று இலங்கைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். 2026 ஆண்டுக்கான புதுநிர்வாக நாடுகளின் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வருகிறது. ரமேஷ் தனது 2வது முயற்சியில் 89.75 மீட்டர் தூரம் அறிந்து தனது வெற்றியினை பதிவு செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை வெற்றி கொண்ட 6வது தங்கப்பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2006 ஆண்டில் பழுதுக்கும் மேலான சிந்தன மிதானகே தங்கப்பதக்கம் வென்ற 20 ஆண்டுகளுக்கு பின்பு இலங்கை வெற்றி கொண்ட ஒரே ஒரு தங்கப்பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 1950 நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற ஆண்களுக்கான 440 யார்ட் தடை தாண்டும் போட்டியில் டங்கன் வைட் தங்கப்பதக்கம் வென்ற 76 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போட்டிகளில் தடகளத்தில் ஒரு இலங்கை வீரர் பெற்ற முதல் தங்கப்பதக்கமாகவும் இது கருதப்படுகிறது. 2021 ஒலிம்பிக் தங்கப்பதக்க வெற்றியாளரான நீரஜ் சோப்ராவால் ரமேஷுக்கு ஓரளவு சவால் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவர் வெள்ளிப்பதக்கத்துடன் 2வது நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் 85.83 மீட்டர் தூரம் எறிந்து பதக்கத்தை வெற்றி கொண்டார். அதே நேரம் சக இந்திய வீரரான ஜாஷ்வீர் சிங் 85.41 மீட்டர் தூரம் எறிந்து வெண்கலப் பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். ரமேஷின் தங்கப்பதக்கத்தோடு இந்த போட்டிகளில் இலங்கையின் மொத்த பதக்க எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. கடந்த வியாழன் நடைபெற்ற பராவட்டு எறிதல் போட்டியில் பாலித பண்டார வெள்ளிப்பதக்கத்தை வெற்றி கொண்டமை குறிப்பிடத்தக்கது. உலக கிண்ணத்தில் உள்ள பங்குகளை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்வதற்கான முயற்சியை ஃபீஃபா தலைவர் ஜியானி இன்ஃபெரினோ தவறாக கையாண்டதன் காரணமாக அவருடைய மறுதேர்வுக்கான ஆதரவை வேல்ஸ் கால்பந்து சங்கம் மீட பெற்றுள்ளது. 3 கட்டமைப்புகளால் நிராகரிக்கப்பட்டு பரவலான எதிர்ப்பை சந்தித்து அந்த திட்டத்தை கைவிடுவதாக இன்ஃபெரினோ கடந்த வாரம் அறிவித்திருந்தார். இருந்தபோதிலும் இதனால் ஃபீஃபா அமைப்பின் தலைவராக அவர் வகிக்கும் 10 ஆண்டுகால பதவிக்காலம் தீவிர விமர்சனங்களுக்குள்ளானது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஃபீஃபா தலைமை பொறுப்பிற்கான தேர்தலில் இன்ஃபெரினோ மீண்டும் போட்டிகள் உள்ள நிலையில் அவருக்கு அளித்து வந்த ஆதரவை அதிகாரப்பூர்வமாக விலக்கிக் கொள்வதாக வேல்ஸ் கால்பந்து சங்கம் அறிவித்தது. இதுகுறித்து வேல்ஸ் கால்பந்து சங்கத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2027 முதல் 31 காலகட்டத்திற்கான ஃபீஃபா தலைவர் பதவிக்கு மீண்டும் போட்டியிடும் ஜியானி இன்ஃபெரினோவின் வேட்புமனுவிற்கான ஆதரவை வேல்ஸ் கால்பந்து சங்கம் திரும்பப் பெறுவதை உறுதிப்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

இந்த மனிதாளத்தை ஒரு அழகான சிந்தனையோடு ஆரம்பிக்கலாம். விழுவது தோல்வியல்ல, விழுந்த இடத்திலேயே தங்கி விடுவதுதான் உண்மையான தோல்வி. வாழ்க்கையில் நாம் அனைவரும் விழுகிறோம், அது இயல்பானது. ஆனால் மீண்டும் எழுந்து நடப்பதுதான் நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. நீங்கள் இன்று எந்த தோல்வியை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தாலும் அதனை ஒரு முடிவாக பார்க்காதீர்கள். அது ஒரு தற்காலிகமான நிலைமை மட்டுமே. எழுந்து நிற்பதற்கு இன்றே ஒரு அடி எடுத்து வையுங்கள். உறுதியோடு இன்றைய நாளை ஆரம்பியுங்கள்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். பிரகாசமாக சூரியொளி நிறைந்திருக்கக்கூடிய நாடாக இருக்கும். 25 கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். 32 உணநிலையாக இருக்கும். நாளை செவ்வாய்க்கிழமையும் இதே போன்ற நிலைமை இருக்கும். 26 கூடுதல் வெப்பநிலையாகவும் 31 உணநிலையாகவும் இருக்கப் போகிறது. புதன்கிழமை 26 33 உணநிலையாக இருக்கும். வியாழன் 27 36 உணநிலையாகவும் வெள்ளி 26 34 உணநிலையாகவும் இருக்கும். ஒருவழி சனிக்கிழமையை பொறுத்தவரையில் 27 36 உணநிலையாகவும் ஞாயிற்றுக்கிழமை 28 36 உணநிலையாகவும் இருக்கும். இன்று சிவிக் விடுமுறையாக இருக்கிறது. அரச நிறுவனங்கள், வங்கிகள் போன்றவை இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு மாகாணங்களும் இதனை வெவ்வேறு வடிவில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கோடைக்காலத்தில் இடையில் வரக்கூடிய நீண்ட வார விடுமுறையாக இந்த சிவிக் வார விடுமுறை அமைந்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் எப்போதும் முதல் திங்கட்கிழமைகளில் கனடாவின் பல்வேறு மாகாணங்கள் சிவிக் விடுமுறையாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாகாணம் அல்லது நகரங்கள் வெவ்வேறு விடயங்கள் வெவ்வேறு விதமாக இதனை பெயரிட்டு அழைத்தாலும் கூட பொதுவாக கோடைக்காலத்தில் வரக்கூடிய ஒரு விடுமுறை தினமாக இந்த தினம் பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்றைய தினம் சிவிக் ஹாலிடேயாக இருக்கிறது. அதே வேளையில் வெஸ்ட்ஜெட் பணியாளர்கள் தமது பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை நேற்றைய தினம் ஆரம்பித்திருப்பதால் வெஸ்ட்ஜெட் பயணங்கள் இன்றைய தினம் நேற்றிலிருந்தே முடக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே அவர்கள் தமது விமானங்களை தரையிறக்க தொடங்கியிருந்தார்கள். விமான பணிப்பெண்கள் பல்வேறு கோரிக்கைகள், சம்பள உயர்வு உட்பட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்திற்கான அழைப்பு விடுத்திருந்தார்கள். வெஸ்ட்ஜெட் நிர்வாகத்தோடு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளில் இணக்கம் காணப்படாததால் நேற்று முதல் அவர்கள் தமது பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாகவே வெஸ்ட்ஜெட் நிறுவனம் தனது விமானங்களை திரையிறக்க ஆரம்பித்திருந்தது. தற்போது முழுமையாக வெஸ்ட்ஜெட் விமான பயணங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் வெஸ்ட்ஜெட்டை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டவர்கள், உள்ளூர் பயணங்களை மேற்கொண்டவர்களும் கூட கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விமான பணியாளர்களுக்கான ஊதியம் தொடர்பான விடயம் கெனடிய பொது ஊழியர் சங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய முட்டுக்கட்டையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட வெஸ்டர் நிர்வாகம் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இந்த பணிப்புறக்கணிப்பு ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படும் என்ற நம்பிக்கையோடு 4400 விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கெனடிய பொது ஊழியர் சங்கத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்த போதிலும் நேற்று காலைக்குள் இந்த ஒப்பந்தம் எட்டப்படாததால் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு அசௌகரியங்களுக்கு விமான பயணிகள் முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெஸ்ட்ஜெட்டை பொறுத்தவரையிலே தொடர்ந்தும் இதுபோன்ற பணிப்புறக்கணிப்பு அது கடுமையான நெருக்கடிகளை தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களிலும் கூட வெஸ்ட்ஜெட் விமானிகள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று 2024 ஆண்டில் வெஸ்ட்ஜெட்டின் விமான இயந்திர பொறியியலாளர்கள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தார்கள். 2025 ஆண்டிலும் இதே போன்று விமான பணியாளர்கள் இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற நிலைமைதான் தற்போதும் தோன்றியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஜனாதிபதிக்கும் தமிழ் முஸ்லீம் கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க இன்று தனது ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தார். 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணியின் சார்பில் இந்த சந்திப்புக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புதிய அரசியலமைப்பு உருவாக்குதல், மாகாண சபை தேர்தலை விரிவாக நடத்துதல், வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் உள்பட பல்வேறு விடயங்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தெரிவுக்குழு ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தலை நடத்துவதில் உள்ள சிக்கல்கள் குறித்து அனைத்து தரப்பினரோடும் கலந்துரையாடி தீர்வு காண அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி, அரசியலமைப்பை திருத்துவதும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான நிலைப்பாடு என்றாலும், அவசரமான மாற்றங்களை மேற்கொள்வதை விட அனைத்து இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய மக்கள் இணக்கத்தை உருவாக்குவது முக்கியம் என தெரிவித்தார். இளைஞர்களாக ஒன்றிணைந்து செயல்படும் அரசியல் மற்றும் சமூக சூழலை உருவாக்க வேண்டிய அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலையக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 10 பேச் காணிக்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்கும் திட்டம், காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2027 மற்றும் 2028 ஆண்டுகளில் 13,000 வீடுகள் அமைக்கும் திட்டம் உட்பட பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து குறித்து ஜனாதிபதி விளக்கம் அளித்தார். திட்வா நிறுத்தத்தால் வீடுகள் இழந்த குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வரை தற்காலிக வீடுகளும் வாடகை கொடுப்பதும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திப்பின் இறுதியில் தமிழ் மொழி பேசும் மக்களின் பிரச்சனைகளை ஒருங்கிணைந்து முன்வைப்பதற்காக இந்த கூட்டணி உருவாக்கிய அனைத்து பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். அதேபடி சமூகத்தின் தவறான புரிதல்கள் உருவாகாத வகையில் அனைத்து மக்களின் பொது பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரான் மீதான மிகப்பெரிய தாக்குதல்களை நிறுத்தியதை அடுத்து அந்த நாட்டுடனான புதிய பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவருடைய பிரத்யேக விமானமான ஏர்ஃபோர்ஸ் ஒன் வானூர்த்தியில் பயணம் செய்த போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், அவர்களோடு பேச்சுவார்த்தை விடைவில் உரையாடி வருகிறோம், நாளை பிற்பகல் அது தொடங்கும் என நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பமாகும் பட்சத்தில் யுத்தம் முழுமையாக முடிவிற்கு கொண்டுவரப்படுமா அல்லது தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுமா என்பது குறித்த கேள்விகள் தற்போது தோன்றியுள்ளன. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி பதினைந்து நிமிடம்.
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங் 416-788-2426.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மொரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0686-8 6477-0686-8.
5: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
6: 8:24.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்று நாங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த கடம் தவிர்க்க முடியாதது, திஸ் மொமெண்ட் இன்வைட்டபிள் என்பதை பதிவு செய்திருக்கிறோம். இந்த பேருண்மை புரிந்தால் நாங்கள் கடந்த காலத்தின் நினைவுகளை கடக்கலாம், எதிர்காலம் குறித்த அச்சங்களை துறக்கலாம். உண்மையில் வாழும் கலையின் ரகசியம் என்பது ஒரே வாக்கியத்தில் சொல்லப்பட வேண்டுமாக இருந்தால் வாழ்தல் என்பது நிகழ்காலத்தில் இருத்தல் என்பதாகத்தான் நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் இருப்பது என்பது கேட்பதற்கு அல்லது படிப்பதற்கு இலகுவாக இருக்கும் அல்லது ஒரு சாதாரணமான விடயமாக இருக்கும். ஆனால் அதை நடைமுறையில் காண்பது என்பது மிகவும் கடினமானது, அது ஒரு சுலபமான விடயமல்ல. எங்களில் பெரும்பாலும் நாங்கள் எல்லோரும் கடந்த காலத்தில் வாழ முற்படுகிறோம். இன்னும் சிலர் எதிர்காலத்தில் இருக்க விரும்புகிறார்கள். இந்த நிகழ்காலத்தில் வாழ்தல் என்பது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. கடந்த காலம்தான் எங்கள் நிகழ்காலத்தை நடத்துகிறது. நிகழ்காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. ஆனால் இந்த நிகழ்காலத்தில் நாங்கள் வாழ்வதில்லை. கடந்த காலத்தில் நடந்த அனைத்தும் மன்னித்து விடப்பட வேண்டும். இதயத்தின் அருகே கைகளை வைத்து இது தேவையில்லாத உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்தால் கடந்த காலத்தின் கசப்புகளை நாங்கள் தொலைத்து விடலாம். எங்களை நாங்கள் நேசிப்பது என்பது நிகழ்காலத்தினால் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய ஒன்றாக இருக்கும். நிகழ்காலத்தில் நாங்கள் வாழாவிட்டால் எங்களால் வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு ஜென் கதை, அழகான ஒரு கதை. ஒரு குருவிடம் ஒரு சீடன் போய் சேருகிறான். அந்த குரு காட்டிற்கு சென்று விறகு வெட்டுவதை தனது தொழிலாக கொண்டிருக்கிறார். அந்த சீடன் குருவிடம் கேட்கிறார், குருவே, ஞானம் பெறுவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கிறார். அப்போது குரு சொல்கிறார், நான் விறகு வெட்டியாகத்தான் இருந்தேன் என்று. சீடனுக்கோ ஆச்சரியம், ஞானம் பெறுவதற்கு முன்பும் பெற்ற பின்பும் நீங்கள் விறகு வெட்டியாகத்தான்

மாறாக அது அக மாறுதல். முன்பும் நான் காட்டிற்கு சென்று பட்ட மரங்களை வெட்டி கொண்டிருந்தேன். அப்போது அந்த நிகழ்வு இயந்திரத்தனமாக ஒரு வகையில் மெக்கானிக்கலாக இருந்தது. எந்த விதமான உயிரோட்டமும் ஆனந்தமும் இல்லாமல் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இப்போதும் நான் காட்டிற்கு சென்று அதே பட்ட மரங்களைத்தான் வெட்டி கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போது இந்த செயல் எனக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது, ஒரு ஆனந்த கூத்தாக தென்படுகிறது. முன்பெல்லாம் காட்டில் பறவைகள் கத்துவது போல் தோன்றும். இப்போது அந்த பறவைகளின் ஒலி எனக்கு சங்கீதமாக காதில் கேட்கிறது. முன்பு நீரின் வீழ்ச்சியாக தெரிந்த அருவி இப்போது தண்ணீரின் நடனமாக எனக்கு தெரிகிறது. என்னை சுற்றி இருக்கின்ற எல்லாமே, இந்த உலகம் ஆனந்தமயமாக ஒரு கொண்டாட்டமாக எனக்கு தெரிகிறது. என் தொழிலில் என் நடவடிக்கையில் எந்த மாறுதலும் இல்லை, அது உண்மைதான். ஆனால் என் உள் மையம், அதாவது அகம் மாறியிருக்கிறது. எனக்கு உலகமே மாறியிருக்கிறது. அதுதான் ஞானம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் வாழ்வது ஒரு கலை. அந்த கலையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் வாழ்வதால் மட்டும்தான் அந்த கலை என்பது என்ன என்பதை நாங்கள் புரிய முடியும். வளரும் உலகத்தோடு தாங்களும் வளர வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் என்னென்னவோ கலைகளை கற்பதற்காக முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய வாழும் கலை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. அதற்கு காரணம், நாங்கள் உயிரோடு இருப்பது மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஒரு திருவிழாவாக, ஒரு கொண்டாட்டமாக மாற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். அப்படி வாழாமல் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதும் எதிர்காலத்தை நோக்கி பயந்து கொண்டிருப்பதும் வாழ்க்கையாக மாறிவிடாது. அப்படியாக இந்த வாழ்க்கையை இந்த கணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. கடந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் அவர்கள் பட்ட காயங்களை நினைத்து இப்போதும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள். கடந்த கால பெருமைகளை நினைத்து இப்போதும் மகிழ்ச்சி பொங்க அந்த பெருமைகளை நினைத்து அந்த மயக்கத்தில் இருப்பார்கள். நிகழ்காலம் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுகொள்வதில் ஒன்று காயங்களால் கவலைப்படுவார்கள் அல்லது பெருமைகளால் பெருமிதம் கொண்டு மயக்கத்தில் இருப்பார்கள். என்றைக்கோ பெற்ற தோல்வி, என்றைக்கோ சந்தித்த அவமானத்தை இன்றைக்கும் நினைத்து வருந்தி கொண்டிருப்பதால் எந்த விதமான பலனும் இல்லை. பழைய சோகச்சுவடுகள் நெஞ்சில் இருக்கும் வரை நாங்கள் செயல்திறன் குறைந்தவர்களாக இருப்போம் என்ற உண்மை எங்களுக்குள் புரிவதில்லை. எங்களுடைய வாழ்வில் உயிர்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. நடைப்பிணம் என்று கூறத்தக்கவர்களாக கடந்த காலத்தின் காயங்களை சுமந்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி கடந்த கால சோக சுமைகளை தூக்கி கொண்டு திரும்பவர்களால் நிகழ்காலத்தில் வாழ முடிவதில்லை. உள்ளத்தில் உண்டான இந்த காயத்தையும் காலம் தன் கரங்களால் மருந்திட்டு ஆற்றிவிடும். இந்த உண்மை எல்லோருக்கும் தெரிய வேண்டும். எந்த துன்பச்சுவடும் காலம் செல்ல செல்ல மறைந்து கொண்டே போகும். நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட பல துன்பங்களை இப்போது மறைந்திருப்பீர்கள், மறந்திருப்பீர்கள். ஆனால் அண்மைய இறந்த காலத்திலே ஏற்பட்ட காயங்கள் சில வேடுகளில் இருக்கும், அல்லது மிகப்பெரும் கடந்த காலத்தின் காயங்களாக இருந்தால் அது தொடர்ந்து வரும். ஆனால் எந்த காயமும் ஆறிப்போய்விடும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது என்பது எவ்வளவு உண்மையோ, அதே போன்று எந்த ஒரு காயமும் ஆறிப்போய்விடும் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தினால் தழும்பாகிவிட்ட மனப்புண்ணையும் மீண்டும் மீண்டும் குத்தி கிளறி அதை பச்சை புண்ணாக வைத்துக் கொண்டிருப்பது என்பதுதான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பின்னடைவு. அதாவது அந்த காயம் தன்னால் ஆறிப்போய்விடும், ஆனால் அதை ஆற விடாமல் மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து அசைபோட்டதை இப்படி சொல்லிட்டாரு, இப்படி நடந்துட்டதே அப்படின்னு சொல்லி நாங்களாக அதனை மீண்டும் மீண்டும் மனதின் மேல் அடுக்குகளுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக எங்களுக்கு நிகழ்காலத்தில் வாழ முடியாமல் போய்விடுகிறது. கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அதை எல்லாத்தையும் யோசித்து யோசித்து யோசித்து அதை திருப்பி திருப்பி திருப்பி கொண்டு வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மனித மனம் எங்களுக்குள் இருக்கிறது. இதனால் நிகழ்கால ஊஞ்சலை நிராகரித்துவிட்டு கடந்த கால சிறுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்படியாக இருந்தால் எங்களால் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அப்படி இல்லாமல் நிகழ்காலத்தில் நாங்கள் வாழுதல் என்பதுதான் மிக முக்கியம். அதே போன்று இன்னொரு விடயமும் இருக்கிறது. எங்களுக்கு எதிர்காலம் குறித்து ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கிறது. எதிர்காலத்தில் கால் தடக்கி விழுந்து விடுவோமோ, எதிர்காலத்தில் தோல்வியடைந்து விடுவோமோ, எதிர்காலம் இருள்மயமாகி விடுவோமோ, இப்படி எதிர்காலத்தை நினைத்தும் பயந்து கொண்டிருப்போம். கடந்த கால கவலைகளோடும் எதிர்காலத்தின் பயங்களோடும் வாழ்வதால் எங்களால் நிகழ்காலத்தில் வாழ முடிவதில்லை. வாழ்க்கை ஒரு வரம், அதை கொண்டாட்டமாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நாங்கள் இன்று வாழுகிறோமாக இருந்தால் அதற்கு மிகப்பெரிய நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த நன்றியோடு வாழ்க்கையை கொண்டாடினால் வாழ்க்கை இனிக்கும். எஸ்எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:35.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: 8:42 இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, பினான்சியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது ஏன் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது என்பதை தெளிவுபடுத்த முடியுமா?
2: ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் இம்பார்ட்டன்ஸாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்படுகின்றது. ஃபைனான்சியல் பிரமிட்டில் இதுதான் அந்த பேஸாகவும் இருக்கின்றது. இப்போ ஒரு டிசபிலிட்டி, இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், இல்லாட்டி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், இப்படியான இந்த மூன்றும், இந்த டிசபிலிட்டியும் கிரிட்டிக்கல் இல்னஸும் ஒரு லிவிங் பெனிஃபிட்டாகவும், லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து உங்களை தங்கியிருக்கக்கூடிய உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு செய்வதாகவும் அமைகின்றது. இந்த மூன்றுமே ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட் ஆகி இருக்கின்றது. என்னுடைய இந்த ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஆஃப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 3-4 கிளைம்ஸ் பெர் இயர் இப்பொழுது அவரேஜாக நாங்கள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாருக்குமே வந்து கிளைமுக்கு போவது ஒரு சோகமான விடயம்தான். ஆனால் தீமையிலும் நன்மை போல் ஒரு வித்தின் 1 இயரில் என்னுடைய கிளைண்ட் ஒரு ஆள் வந்து, ஹி வாஸ் 40 இயர்ஸ் ஓல்ட், அவர் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ், இந்த மூன்றுமே எடுத்திருந்தார். வெல் வித் இன் ஹிஸ் பட்ஜெட், லெஸ் தேன் $150 a month. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி காட் ஹார்ட் அட்டாக் லாஸ்ட் இயர். அதாவது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அது பைபாஸ் சர்ஜரியாக இருந்தது. எனவே அவர் வைத்திருந்த இந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை எங்களால் எடுத்து கொடுக்க முடிந்தது. அது தவிர மாதம் மாதம் 2,500 ரூபா அவருக்கு டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜும் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். அதன் மூலம் அவர் வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் நியர்லி 12 மந்த்ஸ் டிசபிலிட்டி இன்சூரன்ஸையும் எடுத்து, டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் எடுக்கும் காலகட்டத்தில் அவர் அந்த அதுக்கான பிரீமியமும் கட்ட தேவையில்லை, இந்த லம்சமான 100,000 கிடைச்சது. அவர் வந்து லெஸ் தேன் 3 இயர்ஸ் கனடாக்கு வந்து, ஆனால் அந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸில் வந்த பணத்தை கொண்டு அவரால் ஒரு சொந்தமான ஒரு வீடும் வாங்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது வந்து ஒரு நல்ல விடயம். ஒவ்வொருவருமே தங்களுடைய பட்ஜெட்டுக்குள் இந்த லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் மற்றும் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் என்பதை வாங்குவது வந்து மிகவும் இம்பார்ட்டன்ட்டாக பார்க்கப்படுகின்றது.
1: நீங்களும் உங்களுடைய நிதி திட்டமிடல் தொடர்பில் அல்லது நிதி பாதுகாப்பு தொடர்பில் உரையாட விரும்பினால் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை. 8:45

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தமதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .சி என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். சூரிய உளச்சமிக்க ஒரு புத்தம் புதிய அழகான நாளின் காலை இப்பொழுதே நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஆகஸ்ட் மாதத்தின் ஒரு முக்கியமான விடுமுறை நாளாகவும் கூட இந்த நாள் ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதிவிந்த அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 3rd திங்கட்கிழமை இன்றைய நாள் இந்த விடுமுறையோடு சேர்த்து பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக கொண்டாட்டமாக அமையட்டும். ஒரு கோடைக்காலத்தின் முக்கியமான காலப்பகுதியில் வருகின்ற ஒரு ஹாலிடே, எனவே சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய வாய்ப்புகளை இயற்கையும் இன்றைக்கு எங்களுக்கு வழங்கும் மனசில் நம்மளாம். எனவே வெளிச்சத்துடன் ஆரம்பித்திருக்கின்றது இன்றைய தினம். எனவே மிக மகிழ்ச்சியான பொழுதாக இன்றைய தினம் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

8 நிமிடம் நேற்று இன்று நாளின் முதல் பாடல் அளித்து ஓய்ந்திருக்கின்ற இந்த பொழுதில் ஒரு முக்கியமான சிந்தனையும் நாங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஒன்று நடக்காமல் போவதற்கும் கூட ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். காரணத்தை தேடாமல் காலத்தோடு பயணம் செய்யுங்கள். காலம் எல்லாவற்றுக்குமான பதிலை எங்களுக்கு வழங்கும். இந்த பூமியில் எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் தாமதமாகவும் நடக்கவில்லை. எல்லாம் சரியாகவே நடக்கின்றது, இனியும் சரியாகத்தான் நடக்கும் என்ற ஒரு முழுமையான நம்பிக்கைதான் எங்களுக்கு போதும் தேவைப்படுகின்றது என்ற ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு முக்கியமான சிந்தனை. இதை நினைவில் நாங்கள் கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு சில ஏமாற்றங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது அதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைக்க பழகிக்கொண்டால் அந்த ஒரு இழப்பையும் தாண்டி நாங்கள் பயணிக்கலாம். இலகுவாகவே நடந்துவிட்டது இப்படி என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து அது தொடர்பாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது உடனடியாக எங்களுக்கு அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமலும் கூட போகலாம். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை எங்களுக்கு தந்துவிடலாம். தொடர்ந்து நாங்கள் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்லி அதனை ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற போது காலப்போக்கிலே அந்த காரணம் எங்களுக்கு புரிய தொடங்கும். எனவே அப்போது எங்களுக்கு தெரியும் ஏன் அது நடக்கவில்லை அல்லது ஏன் இப்படி இது நடந்திருக்கின்றதுன்னு சொல்லி நாங்கள் அதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உடனடி காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எங்களிடம் இருந்தாலும் கூட அது சாத்தியமில்லை. எனவே நிகழ்வதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிப்பதுதான் சரியானதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில காரணங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியாமலும் முழுமையாகவே போய்விடுகின்றது. ஆனாலும் எல்லாம் நல்லதற்கே என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களது மனதுக்குள் இருந்தால் எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். எனவே நடக்கின்ற எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கின்றது. அதே நேரம் ஒன்று நடக்காமல் போவதற்கும் கூட காரணம் இருக்கின்றது. ஒரு கொஞ்சம் காலம் கழித்து நாங்கள் நினைப்போம், நல்ல வேளை இது நடக்கவில்லை, நாங்கள் எத்தனையோ தடவை முயற்சித்தோம் ஆனால் அது நடக்காமல் போனதும் நல்லதுக்கு தான் என்று சொல்லி பல விடயங்களை நாங்கள் காலம் கழித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி அதை அப்போதே ஏற்றுக்கொள்வதற்கு பழகிக்கொள்ளுதல் தான் ஒரு பக்குவமான ஒரு மனநிலையாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எதுவும் நிரந்தரமில்லை, எதுவும் இங்கு தாமதமாகவும் இல்லை, எல்லாமே சரியாகத்தான் நடக்கின்றது. ஒரு நம்பிக்கை மட்டுமே எங்களது மனதுக்குள் தேவைப்படுகின்றது. இனியும் நல்லதாகத்தான் எல்லாம் நடக்கும் என்ற ஒரு மிக உறுதியான மன நம்பிக்கை தான் எங்களுக்கு சந்தோஷமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்துடன் எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு மன உறுதியையும் தரும் என்று சொல்லியும் அதையும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் நிச்சயம் உண்டு. ஒன்று நடக்காமல் போவதற்கும் ஒரு காரணம் இருக்கலாம். காரணத்தை தேடாமல் காலத்தோடு பயணம் செய்ய பழகுங்கள். எல்லாவற்றுக்கும் அந்த காலம் பதில் சொல்லும். நிரந்தரமானது எதுவும் இல்லை, தாமதமாகவும் இல்லை, எதுவும் எல்லாம் சரியாகவே நடக்கின்றது என்றது ஒரு நம்பிக்கை தான் தேவைப்படுகின்றது. இனியும் சரியாகவே எல்லாம் நடக்கும் என்று ஒரு முழுமையான நம்பிக்கையோடு வாழ்க்கையில் பயணியுங்கள் என்று ஒரு முக்கியமான சிந்தனையையும் நினைவில் நாங்கள் கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்று வீடுமுறை நாள் சிவிக் டே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகஸ்ட் மாதத்தின் ஒரு அழகான ஒரு கோடைக்கால நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய பொழுதை வந்து முழுமையாகவே மழை எங்களிடமிருந்து திருடி கொண்டது. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு லாங் வீக்கெண்டோடு வரக்கூடிய ஒரு சண்டே, நிறைய திட்டங்கள் போட்டிருந்தாலும் அதனை சரியாக வெளிப்புறத்தில் செயற்படுத்த முடியாமல் அந்த மழை கடுமையான மழையாகவும் சற்று குளிரோடும் கூட வந்து சேர்ந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு சூரியன் வந்துவிட்டார். எனவே விடுமுறையை நாங்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் தான் முழுமையாகவே சொல்லப்படுகின்றன இன்றைய தினம் முழுவதும். எனவே காலையிலே இந்த மழைக்கு பின்னரான அந்த வெளிச்சம் வந்து கண்ணை குத்தக்கூடியதாக இருந்திருக்கின்றது. வெளியில் போவதாக இருந்தால் சன்கிளாஸ் மறந்து விட வேண்டாம். அந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு மிக பிரகாசமான திங்கட்கிழமையை நாங்கள் இங்கே தொடங்கி இருக்கின்றோம். ஒரு மெல்லிய குளிரும் இருக்கின்றது. காலை பொழுது நேற்றைய தினம் குறைந்திருக்கின்ற அந்த வெப்பநிலையின் தாக்கம் இன்னமும் சற்று நீடிக்கின்றது என்பதையும் சொல்ல முடிகின்றது. 17 இப்போதைய வெப்பநிலை, 17 நாங்கள் உணர்கின்றோம். ஆனால் இன்று வெப்பநிலை உயர்வு 25 வரை இருக்க 31 கூடிய உடனடியாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய சாத்தியங்களையும் சந்திக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைய விடுமுறை நாள் நாங்கள் வெளிப்புற நடவடிக்கைகளோடு கழிப்பதற்குரிய வாய்ப்பை தான் எங்களுக்கு தரப்போகின்றது. நல்லொரு வெளிச்சம் மிக்க ஒரு நாளாகவும் கூட இருக்கும் என்பதையும் காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. ஆனால் மாலை இரவு பொழுதில் மீண்டும் மெல்லிய குளிர் இருக்கும். எனவே அதற்கேற்ற வகையில் நாங்கள் உடைய அணிந்து வெளியில் செல்லுதலும் அவசியமாகின்றது. ஏனென்றால் இரவு பொழுதில் 14 வரை வெப்பநிலை சரிந்து
14 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்குமாம். எனவே அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சூரிய வெளிச்சம் தொடர்ந்திருக்கும். 8:38 சூரிய அஸ்தமனம் இப்போது விரைவாக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முன்னதாகின்றது இப்போதே இந்த சூரிய அஸ்தமனம். எனவே 8:30 நாங்கள் எங்களது வழிபாடு நடவடிக்கைகளை இந்த சூரிய வெளிச்சத்தில் செய்யக்கூடியவை இருந்தால் முடித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை சனியாகத்தான் இருக்கும். வெப்பநிலை மீண்டும் உயர்கின்ற போக்கைத்தான் நாங்கள் நாளையிலிருந்து பார்க்க போன்றோம். 26 வெப்பநிலை, 31 உணரப்படும். நாளைக்கு முழுமையாகவே சூரியனுக்குரிய நாள். புதன்கிழமை பிரதானமாக வெயில், 25 வெப்பநிலை, 32 வரை நாங்கள் உணரப்போகின்றோம் புதன்கிழமை. தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. காலை மதியம் வெளிச்சம் இருக்கும், அதன் பின்பு மழை தூர தொடங்கலாம். தண்டர் ஸ்டோமுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து சொல்லப்படுகின்றன. மதிய பொழுதிலேயே ஆரம்பிக்கலாம், மாலை இரவு பொழுதில் மெல்லிய மழை இருக்கும். 26 வெப்பநிலை, 35 வரை வெப்பநிலை உயர்ந்திருக்கும், உணர்நிலை உயர்ந்திருக்குமா. வருகின்ற வியாழர் வெள்ளி, 26-34 உணரப்படும். தண்டர் ஸ்டோமுக்கான வாய்ப்புகளை வெள்ளிக்கிழமையும் கொண்டிருக்கின்றது. காலையில் வெளிச்சம் இருக்கும், அதன் பின்பு தண்டர் ஸ்டோம் இருக்கலாம் வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்ட் அனுசரி பார்த்தால் சூரிய வெளிச்சத்தோடு இருக்கும். சனிக்கிழமை 26-35 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 27-35 உணரப்போகின்றோம். எனவே அடுத்த வார இறுதி நல்ல வெப்பம் இருக்கக்கூடிய வெளிச்சமான வார இறுதியாகத்தான் வரப்போகின்றது என்பதையும் இங்கு இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 9:14 இஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்
1: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது
3: 7546881 அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 BVB, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
3: 416-900-4599.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
6: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
7: FM 102.7 eastfm.ca.
8: தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் வந்தம்.

சந்தம் தந்த சொந்த

எஸ் ஜானகி அவர்களது குரலில் காதல் ஓவியம் திரைப்பட பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:26 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பொழுதில் சமர் காலப்பகுதியில் வரக்கூடிய ஒரு மிட் சம்மர் பப்ளிக் ஹாலிடேயை தான் நாங்கள் இன்று சந்தித்து கொண்டிருக்கின்றோம். சிவிக் டே என்று சொல்லித்தான் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது திங்கட்கிழமையாகத்தான் இந்த சிவிக் டே வந்து வருகின்றது என்பதையும் கூட நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடுமுறை வந்து வரக்கூடிய இந்த காலப்பகுதி வந்து மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இருக்கும். சம்மரை நாங்கள் அனுபவித்து அடுத்த மாதம் வரப்போகின்றது என்பதை நினைவு கூறத்தக்க வகையிலும் கூட இந்த சம்மர் மிட் சம்மர் ஹாலிடே வந்து வருகின்றது என்பது தொடர்பாக பலர் வந்து தங்களது கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். கனடா டேக்கும் இந்த லேபர் டேக்கும் இடையிலான ஒரு சீசனல் கேப்பை வந்து சொல்லக்கூடிய இந்த காலப்பகுதியில் தான் இந்த சிவிக் டே வந்து கடைபிடிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த விவரங்களையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. சிவிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை வந்து இங்கு வந்து நகரங்கள், நகராட்சிகள் போன்றவற்றை குறிப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தனித்துவமான எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இந்த ஒரு விடுமுறையை வந்து சிவிக் டே என்று சொல்லி அழைக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எல்லா இடங்களிலும் கனடாவிலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விடுமுறை நாள் என்று சொல்லி கூறிவிட முடியாது. ஒரு சில மாகாணங்கள் வந்து வெவ்வேறு விதமான ஒரு விடுமுறையாகவும் கூட இன்றைய நாளை கடைபிடிக்கின்றன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கோடைக்காலத்தில் எங்களுக்கு இந்த கோடை காலத்தை அனுபவிப்பதற்கான ஒரு அழகான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடுமுறையாகத்தான் இந்த நாளையும் கூட இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா டேயையும் கூட அங்கு இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கின்றார்களாம். பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தளவில் அந்த மாகாணத்தின் ஒரு வளமான கலாச்சாரம், மிக அழகான நிலப்பரப்புகள் மற்றும் அங்கு வாழக்கூடிய இந்த பன்முக சமூகங்களின் ஒரு முக்கியமான உயிரோட்டமான கொண்டாட்டமாக இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா டே என்று கடைபிடிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட கூறப்படுகின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவை வடிவமைத்தவர்களின் சாதனைகளையும் பங்களிப்பையும் கௌரவிப்பதற்கு இந்த விடுமுறையினால் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் வழங்குகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்களையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலைமைகள் என்று சொல்லி பார்த்தால் இன்றைக்கு வந்து இந்த மை கார் மை ரோடு என்று சொல்லி பயணிக்க விரும்புவராக இருந்தால் நீங்கள் இப்போது உங்களது வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியிலே செல்லலாம். போக்குவரத்திற்கு மிக சாதகமான நிலைமைகள் பல இடங்களிலும் தென்படுகின்றன. எல்லா வீதிகளையும் பார்த்தால் பச்சை பசையிலிருந்து தான் இருக்கின்றது. வெவ்வேறு நிறங்களையும் என்று காண முடியவில்லை. அந்தளவுக்கு மிக சுமூகமான போக்குவரத்துகளுக்குரிய நிலைமைகள் இந்த விடுமுறை நாளின் காலை இப்பொழுதில் இப்போது நீடிக்கின்றன. எனவே தாமதமில்லாத பயணங்களை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த காலை வேளையில். 9:29 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 free oil changers. லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 437-860-7002.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகிலுள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777. MortgageSolutions.ca.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டிரெக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்கார்போரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம்.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:41 இருக்கின்றது. இந்த காலை இப்பொழுதில் ஒரு முக்கியமான சிந்தனை கதை ஒன்றைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விடயங்களை யாரிடமிருந்தும் அல்லது இயற்கையிடமிருந்தும் அல்லது ஏனைய விலங்குகளிடமிருந்தும் கூட கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு புதிய மனிதரும் அல்லது நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விடயமும் எங்களுக்கு முக்கியமான புதிய விடயங்களை கற்றுத்தரக்கூடியவைகளாகவும் கற்றுத்தரக்கூடியபவைகளாகவும் கூட கண்டிப்பாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு இந்த ஒரு சம்பவம் தொடர்பான பகிர்வும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஒரு ஞானியிடம் கேட்டார்களா, நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி கேட்டபோது அவர் கூறிய பதில் வந்து அந்த கேள்வி கேட்டவர்களை பெரும் ஆச்சரியப்படுத்தி இருக்கின்றது. எனக்கு இந்த மாதிரியான ஒரு பக்குவத்தை கற்றுத்தந்திருப்பது ஒரு பொதி சுமக்கக்கூடிய கழுதை என்று சொல்லி அவர் பதில் சொன்னாராம். அதுக்கான காரணத்தை கேட்டபோது அடுத்த நாள் அவர்கள் எல்லோரையும் அந்த இடத்திற்கு வர சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி அந்த மனிதர்கள் வந்தபோதுதான் ஒரு பொதி சுமக்கக்கூடிய கழுதை, அதாவது அழுக்கு துணி மூட்டைகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கழுதையை அந்த மகான் வந்து காட்டினாராம். அந்த அழுக்கு துணிகளை சுமந்து செல்லுகின்ற போது எப்படி சென்றிருக்கின்றதோ அதே மாதிரி அந்த துணி மூட்டை வந்து சரியாக கழுவப்பட்டு அந்த அழுக்கு துணிகளில் இருந்திருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் அகற்றப்பட்டு அதுக்கு பிறகு அந்த துணிகள் வந்து சுத்தமான துணிகளாக மூட்டை கட்டப்பட்டு மீண்டும் அதை சுமந்து செல்கின்ற போதும் அதே மாதிரி தான் அந்த கழுதை வந்து செல்வதை நான் பார்த்தேன். அது எனது மனநிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அழுக்கு நிறைந்த துணியாக இருந்தாலும் சரி, அல்லது அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருந்த துணியாகவும் இருந்தாலும் சரி, அந்த மூட்டையை சுமக்கின்ற போது அந்த கழுதையிடம் எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு பெரிய பாடமாக எனக்கு இருந்தது. ஒரு பக்குவத்தை நான் அதனிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் அந்த ஞானி வந்து அந்த பதிலை அங்கு கொடுத்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளாந்த பொழுதிலும் கூட சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வந்து புதிய புதிய பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். எனவே ஒரு மனிதர் தனது அனுபவ பகிர்வை இங்கு பகிர்ந்திருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்ற முக்கியமான கருத்துக்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தனது ஒரு நாள் அனுபவம் தொடர்பான ஒரு பகிர்வாகத்தான் இது அவரால் பகிரப்பட்டிருக்கின்றது. நான் ஒரு நாள் கூட்டம் நிறைந்திருக்கின்ற அந்த பஸ் ஒன்றிலே ஏறியிருக்கின்றேன். அதற்குள்ளே இருக்கின்ற அந்த கூட்டத்தை பார்த்து நான் மிரண்டே போனேன். ஒரு ஏதாவது ஒரு மூலையிலாவது ஒரு இருக்கை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அந்த பஸ்ஸிலே ஏறினேன். ஆனால் அங்கு நின்றிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்தபோது எனக்கு மிரட்சியாக இருந்தது. உட்கார்வதற்கு இடமே இல்லை. அப்போது என்னை பார்த்த ஒருவர் எனது தேவையை உணர்ந்து கொண்டார். தனது இருக்கையை அவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். இப்போது அந்த இருக்கையில் நான் அமர்ந்திருக்கின்றேன். அவர் எனக்கு அருகிலே நின்றிருக்கின்றார். எனக்கு அருகில் இருந்திருக்கக்கூடிய இருக்கை இப்போது காலியாகின்றது. அதாவது அதில் இருந்திருக்கக்கூடியவர் அடுத்த ஒரு இறக்கத்தில் இறங்கி செல்லுகின்றார். எனவே அந்த இருக்கை காலியான போது அவருக்காக அந்த இருக்கையை நான் பிடித்து கொண்டு அவரை உட்காருமாறு சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் அவர் அதை செய்யவில்லை. அருகிலே நின்றிருக்கின்ற இன்னும் ஒரு இருக்கை தேவைப்படக்கூடிய மனிதருக்கு அந்த இருக்கையை அவர் வழங்குகின்றார். அடுத்த நிறுத்தத்தில் மீண்டும் அதே மாதிரி நடக்கின்றது. தனது இருக்கையை அவர் இன்னும் ஒருவருக்கு கொடுக்கின்றார். முழு பயணத்தின் போதும் இதுபோல 4-5 முறை நடந்ததை நான் கவனித்திருக்கின்றேன். அந்த மனிதனை நான் இப்போது பார்க்கின்றேன். ஒரு சாதாரண தொழிலாளியைப் போலத்தான் அவர் தோற்றம் அளிக்கின்றார். அவரோடு நான் பேச்சு கொடுக்கின்ற போதுதான் அவர் முக்கியமான செய்தி எனக்கு சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் காலியாக இருக்கையை கிடைக்கின்ற போது ஏன் உங்களது இருக்கையை இன்னுமொருவருக்கு கொடுக்கின்றீர்கள் என்று சொல்லி எனது சந்தேகத்தை அவரிடம் கேட்டேன். அவரது பதில்தான் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. என்ன சொன்னார் என்று சொல்லி பார்த்தால், நான் என் வாழ்க்கையில் அதிகம் படிக்கவில்லை. பல விடயங்கள் எனக்கு தெரியாது. அறிஞர்களைப் போல என்னால் பேசவும் முடியாது. என்னிடம் அதிக பணமும் இல்லை. எனவே யாருக்கும் எதனை கொடுப்பதற்கும் என்னிடம் அதிகமாக எதுவும் இல்லை. ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனது மனம் ஆசைப்படுகின்றது. எனவே அதனால்தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை நான் ஒவ்வொரு நாளுமே செய்கின்றேன். இதை என்னால் எளிதாக செய்ய முடியும். நாள் முழுவதும் வேலை செய்த பிறகு என்னால் இன்னும் சிறிது நேரம் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த அளவுக்கு தெம்பு எனது உடலில் இருக்கின்றது. எனவே நான் உங்களது தேவையை உணர்ந்து நான் அந்த இருக்கையை உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் நன்றி சொன்னீர்கள். நான் ஒருவருக்காக ஏதாவது செய்தேன் என்ற ஒரு திருப்தி அங்கு எனக்கு கிடைக்கின்றது. எனவே தான் அதை நான் மீண்டும் மீண்டும் செய்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் நான் செய்கின்றேன். நான் ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான உதவியை செய்கின்றேன். சமுதாயத்திலே நான் ஒரு பங்களிப்பு செய்கின்றேன் என்று சொல்லி ஒரு மன அமைதி அல்லது மன மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கின்றது.
நான் ஒருவருக்கு எதையாவது கொடுத்த ஒரு உணர்வோடு ஒவ்வொரு நாளும் நான் புத்துணர்ச்சியோடு வீட்டிற்கு செல்கின்றேன் என்று சொல்லி அந்த ஒரு சாதாரண மனிதர் கூறியிருக்கின்ற பதில் என்னை வியப்பில் ஆழ்த்துகின்றது. எனக்கு எனது பேச்சை மறந்து போகின்றது. அவரது செயல் மற்றும் எண்ணங்கள் எனக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தன. தினசரி யாரோ ஒருவருக்கும், இயலாதவர்களுக்கும், ஏனைய உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற அவரது செய்தி எனது இதயத்தில் ஒரு முக்கியமான மாற்றமாக பாய்கின்றது. அந்த நபர் எனக்கு நிறையவே கற்றுக் கொடுக்கின்றார். பணக்காரராக இருப்பது பெரிதல்ல. அழகான உடைகள், வங்கி கணக்கில் நிறைய பணம், விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள், அதனால் ஏற்படும் ஆடம்பரங்கள், கல்வி பட்டங்கள் கூட உங்களை பணக்காரர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருக்க செய்வதில்லை. தினமும் நாங்கள் சிறந்தவர்கள் என்பது போன்ற உணர்வும் மகிழ்வான ஒரு மனநிலையும் பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு சிறிய செயல் போதுமானது என்பதை அப்போது நான் உணர்ந்தேன் என்று சொல்லி ஒருவர் தனது மிக முக்கியமான ஒரு அனுபவ பகிர்வை சொல்லியிருக்கின்றார். இப்படி நாங்கள் காணக்கூடிய, சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும், சாதாரண மனிதரும் கூட எங்களுக்கு புதிய பாடத்தை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லித்தான் பெரும்பாலும் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் கடந்து செல்கின்றோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஒரு சிலருக்கு வந்து குறிப்பிட்ட உதவி தேவைப்படும். பஸ்ஸிலிருந்து ஒருவர் இறங்கியதுக்கு பிறகு அவருக்கு அந்த இருக்கை தேவைப்பட போவதில்லை. அவர் அந்த நேரத்தில் தான் அந்த இருக்கை வந்து பெற வேண்டியவராக இருக்கின்றார். எனவே அவர்களது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையை உணர்ந்து உதவி செய்வதற்கு யாரால் முடிகின்றதோ அவர்கள் வந்து எப்போதும் ஒரு திருப்தியையும் மன மகிழ்ச்சியையும் அந்த சிறிய உதவியின் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் என்பதை இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த திருக்குறள் வந்து முக்கியமான ஒரு திருக்குறள், எல்லோருக்குமே தெரியும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஒருவருக்கு தேவைப்படும் நேரத்தில் செய்யப்படும் உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அதன் பயனை ஆராய்ந்தால் அது உலகத்தை விட மிக பெரியது என்று சொல்லித்தான் இந்த அழகான குட்டி கதை ஒரு வித்தியாசமான விடயமாக இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 9:48 நிமிடம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam Tamilil pesa முகமது லெபி 437-477-7960
2: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416-289-9993.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 417-5060.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

நிரம்பொழுது காலை 10:01 இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை விடுமுறை நாளில் இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-8-412-12 என்ற தொல் பேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைக்கலாம். istfm102.7@gmail.com அது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் istfm102.7. சூரிய ஒளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுதை நாங்கள் இன்று அனுபவிக்கின்றோம். விடுமுறையை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகளோடு தான் வெளிப்புற நிலைமைகள் இப்போது காணப்படுகின்றன. 19-20 டிகிரி செல்சியஸை உடனடியாகவும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்று முழுவதுமே சூரிய ஒளிச்சம் மிக்க பகல் பொழுதுதான் தொடர்ந்து இருக்கும். நேற்று இப்பொழுது போலில்லாமல் இன்றைக்கு வந்து வெளிச்சமும் இருக்கும். வெப்பநிலையிலும் கூட முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். 28-38 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. வெப்பநிலை உயர்வாக ஸ்காப்ரோ பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் ஒரு 24 டிகிரி செல்சியஸ் 28 வரை உணரப்போகின்றோம். ஆனால் டோனோவின் ஏனைய இடங்களில் 31 வரை உணரக்கூடிய சாத்தியங்களும் கூட எதிர்ப்பு கூறப்படுகின்றன. இரவு பொழுதில் 14 டிகிரி செல்சியஸ் இரவின் உணர்லியாகவும் கூட உணரப்படும் என்பதை போதிய தகவல்கள் சொல்லுகின்றன. செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் 26-31 உணரப்படும். நாளைக்கு சனியாகத்தான் இருக்கும் முழுவதுமே பகல் பொழுதில். தொடர்ந்து புதன்கிழமை நிலைமைகளை பார்த்தால் அதுவும் பிரதானமாக வெயில்தான். 25 வெப்பநிலை, 32 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். வியாழக்கிழமை காலை மதியம் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும். அதே நேரம் மழைக்கான வாய்ப்புகளையும் வியாழக்கிழமை கொண்டிருக்கின்றது. தண்டர் ஸ்டோம் வந்து மாலை இரவு பொழுதில் சற்று அதிகமாக இருக்கலாம். 26 வெப்பநிலை, 35 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை 26-34 உணரப்படும். காலையில் வெளிச்சம், அதன் பின்பு இடியுடன் கூடிய மழையும் இருக்க போகின்றதை இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் அந்த வார இறுதி வந்து சூரிய வெளிச்சத்தோடு இருக்கப் போகின்றது. பிரதானமாக வெயிலும் கூட 2 நாட்களிலும் எதிர்வு கூறப்படுகின்றன. சனிக்கிழமை 26 வெப்பநிலை, 35 வரை உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 27-35 டிகிரி செல்சியஸை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையின் உடனடியாகவும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் சரி, அல்லது கனடாவின் ஏனைய ஒரு சில இடங்களிலும் சரி, காட்டுத்தீ இப்போதும் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. அதே நேரம் பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற இடங்களில் வார இறுதியில் மழை இருந்தாலும் இப்போது தொடர்ந்து வறண்ட நிலைமைக்கான சாத்தியங்கள் அதிகம் தென்படுகின்றன என்பது தொடர்பாகவும் எதிர்வு கூறப்படுகின்றது. அதே நேரம் இப்போது எரியக்கூடிய இந்த காட்டுத்தீ அதன் காரணமாக உருவாகி இருக்கின்ற அந்த புகை வந்து பல இடங்களுக்கும் பரவுவதன் காரணமாக சவுத் கோஸ்ட் பகுதியில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காற்றின் தரம் கடுமையாக வீழ்ச்சியடையலாம் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்படுகின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியா என்று சொல்லி பார்த்தால் வருகின்ற நாட்களில் அதிக தீப்பரவல் ஏற்படுவதற்கான சாத்தியமான நிலைமைகள் தென்படுவதைத்தான் எதிர்வு கூறல்கள் சொல்லுகின்றன. ட்ரை அண்ட் ஹாட் வெதர் வந்து இந்த வாரத்திற்கு வந்து அதிகம் இருக்கும் என்பதை எதிர்வு கூறியிருக்கின்ற நிலையில்தான் இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபயர் டேஞ்சரை அங்கு கொண்டு வருகின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. இப்போதைய நிலைமையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பல இடங்களிலும் 130க்கும் அதிகமான ஆக்டிவ் பிளேசஸ் வந்து காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த தீ தொடர்ந்தெறிவதன் காரணமாக காற்றின் திசையும் வேறுபடுவதன் விளைவாக இப்போது காற்றின் தரம் வந்து மிக அதிக அளவில் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் தென்படுவதைத்தான் இன்றைய இந்த செய்திகள் சொல்லுகின்றன என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புகை வந்து பல இடங்களுக்கும் பரவலாம். பிரிட்டிஷ் கொலம்பியா தாண்டி ஒவ்வொரு இடங்களுக்கும் கூட வரக்கூடிய வாய்ப்புகளும் நிலவுகின்றன என்பது தொடர்பான தகவல்களும் பகிரப்பட்டிருக்கின்றன. 10:05 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:10 இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான முக்கிய செய்திகளை தான் இந்த பொழுதில் பார்க்க இருக்கின்றோம். ஹோமஸ் நீரிணை மற்றும் இந்த ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒரு உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்கான ஒரு வழியை உருவாக்கும் வகையில் தீவிரமான புதிய தாக்குதல்களை தாங்கள் நிறுத்துகின்றோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் அறிவித்ததுக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் இன்றைய தினம் திங்கட்கிழமை பிற்பகலில் புதிய பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்ற நிலையில் ஈரான் அதை மறுத்திருக்கின்றமை தொடர்பான இன்றைய முக்கிய செய்திகளையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் என்ன சொல்லுகின்றது சொன்னால், இப்போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கின்றது. அதே நேரம் ஹோமஸ் நீரிணையின் ஊடாக ஒரு தற்காலிகமான பாதுகாப்பு பாதை ஒன்றை அமைப்பது தொடர்பாக ஓமானுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் என்று சொல்லியும் ஈரான் இப்போது திங்கட்கிழமை ஒரு செய்தியை பகிர்ந்திருப்பதை காண முடிகின்றது. இப்போது நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை எதையும் நடத்தவில்லை, ஆனால் எதிர்வரும் நாட்களில் வெளிநாட்டு தூதுக்குழுக்களை வரவேற்பதற்கோ அல்லது இந்த விடயம் தொடர்பாக பேச்சுக்களை நடத்துவதற்கு எங்களது பேச்சுவார்த்தையாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கோ கூட ஈரானுக்கு எந்த திட்டமும் இல்லை என்று சொல்லியும் இப்போது ஈரானின் ஃபாரின் மினிஸ்ட்ரியின் செய்தி தொடர்பாளர் இஸ்மெயில் பாக்ஹை அவர் வந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதையும் இங்கு முக்கியமான செய்தியாக காண முடிகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஹோமஸ் நீரிணை தொடர்பாக ஒரு கருத்தையும் பகிர்ந்திருந்தார். முக்கியமாக உலகளாவிய ஒரு வர்த்தக பாதையாக விளங்கக்கூடிய இந்த கப்பல் போக்குவரத்து பாதையின் ஊடாக இலகுவாக மீண்டும் அந்த போக்குவரத்தை தொடங்குவதை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தத்திற்கு ஈரானை வரவைக்கக்கூடிய வகையில் தாக்குதல்களை நாங்கள் இப்போது தற்காலிகமாக இடைநிறுத்துகின்றோம் என்று சொல்லி அவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தான் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் பேசுகின்ற போது முக்கிய கருத்துக்களையும் கூட பகிர்ந்திருந்தார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை பொறுத்தளவில் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல்கள் வந்து இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருந்திருக்கும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு பெரிய அதாவது ஒரு மாபெரும் தாக்குதலாக இருந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதலைத்தான் அமெரிக்கா இப்போது நிறுத்தி இருக்கின்றது. ஆனால் அது எந்த நேரத்திலும் நடக்கக்கூடும் என்று சொல்லியும் கூட ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய கருத்தை அவர் நேற்று ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் பகிர்ந்திருந்தார். அதே நேரம் பேச்சுக்கு வருவதற்கு ஈரானுக்கு எந்த விதமான ஒரு டெட்லைனும் கூட விதிக்கப்படவில்லை என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தையும் பகிர்ந்திருப்பதை இங்கு சொல்ல முடிகின்றது. நாங்கள் எந்த நேரத்திலும் கூட போருக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம், ஆனால் அதுக்கு பதிலாகத்தான் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் மக்களை கொல்ல விரும்பவில்லை என்று சொல்லியும் நியூஜெர்சியில் வார இறுதியை கழித்து அதுக்கு பிறகு வாஷிங்டனுக்கு திரும்பியிருந்த போதுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கருத்தை பகிர்ந்திருந்தார் என்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி இந்த மாதிரி பெரிய பெரிய தாக்குதல்களை தான் ரத்து செய்கின்றேன் என்று சொல்லியும் அமெரிக்க அதிபர் வந்து பல தடவைகள் இதே மாதிரி செய்து வருகின்றார் என்பதையும் செய்தி ஊடகங்கள் சுட்டி காட்டி இருக்கின்றன. எனவே இந்த நிலையில்தான் இப்போதைய நிலைமைகள் தொடர்பாகவும் பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றது. குளோபல் எக்கனமி என்று சொல்லி பார்த்தால் அதில் வந்து பெரும் பாதிப்பு இன்னமும் கூட நீடிக்கின்றது. ஹோமஸ் நீரிணையின் ஊடான இலகுவான கப்பல் போக்குவரத்துகள் மீண்டும் தொடங்கவில்லை. பல கப்பல்கள் வந்து இதுவரைக்கும் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஹோமஸ் நீரிணை பகுதி தாண்டி செங்கடலிலும் கூட தாக்குதல் இப்போது விரிவடைந்திருக்கின்றது. ரெட் சி மற்றும் ஈஜிப்ட் போன்ற இடங்களிலும் இந்த போரின் தாக்கம் வந்து உணரப்படுகின்ற நிலையில் இது வந்து உலக பொருளாதாரத்தில் இப்போது அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. அதே நேரம் அமெரிக்க தரப்பில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் கூட அதிகரித்திருக்கின்றது. புதிய உயிரிழப்புகள் கடந்த வாரங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. அதை தாண்டி எனர்ஜி பிரைசஸ் வந்து பல இடங்களிலும் உயர்ந்திருக்கின்ற நிலையில் இது அமெரிக்க அதிபருக்கு ஒரு பெரிய ஒரு டொமஸ்டிக் ப்ரெஷரை அமெரிக்காவுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அவர் வந்து மோதலை தீவிரப்படுத்தி கொண்டிருந்த அந்த நிலையில் திடீரென்று அவர் பின்வாங்கியிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களையும் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. சனிக்கிழமை என்று சொல்லி பார்த்தால்
முக்கியமான ஒரு அறிவிப்பொன்று அமெரிக்காவின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டினால் வெளியிடப்பட்டிருந்தது. அது என்ன அறிவித்தல் என்று சொல்லி பார்த்தால், மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் வந்து அந்த பகுதியை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இருங்கள், அல்லது அது குறித்து பரிசீலியுங்கள் என்று சொல்லி கூட ஒரு தகவலை தான் அமெரிக்காவின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கடந்த சனிக்கிழமை தான் வெளியிட்டிருந்தது. அதாவது நேற்று முன்தினம் சனிக்கிழமை. அதே நேரம் குறுகிய கால அறிவிப்பில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற தயாராக இருங்கள் என்று சொல்லியும் ஒரு வலியுறுத்தல் அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த நாளில் தான் இந்த தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கின்றார். எனவே இது ஒரு திடீர் மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்பது தொடர்பான செய்திகளையும் இன்று காண முடிகின்றது. வெள்ளிக்கிழமையும் கூட அமெரிக்க அதிபர் ஈரானை மிக கடுமையாக தாக்குவோம் என்று சொல்லியும் அச்சுறுத்தலை வெளியிட்டிருந்தார். அதே நேரம் அமெரிக்காவை நாங்கள் இதற்காக தண்டிப்போம் என்று சொல்லி ஈரானும் ஒரு பதில் கருத்தை வெளியிட்டிருந்தது. எனவே இப்படி அதிதீவிரமான கருத்துக்கள் பகிரப்பட்ட நிலையிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையிலும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த தாக்குதல்கள் இடைநிறுத்தப்பட்டு இப்போது பேச்சுக்கள் தொடங்குகின்றன சொல்லி அமெரிக்க அதிபர் அறிவித்திருப்பதையும் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். போர் வந்து விரைவில் தானாகவே முடிவுக்கு வரும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்தில் பலமுறை கணித்திருந்த போதிலும் இந்த போர் இப்போது 6வது மாதத்திற்குள் நுழைந்திருக்கின்றது என்பதையும் இங்கு நாங்களும் நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரண்டு தரப்பினரும் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்பை வழங்கியிருந்தது ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில். எனவே இந்த போரில் அதாவது மோதல்களில் இருந்து ஒரு குறுகிய கால இடைவெளியும் கூட அங்கே எட்டப்பட்டிருந்தது. ஆனால் ஜூலை மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருகின்றது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததைத் தொடர்ந்து இரண்டு நாடுகளும் மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்திருந்தன என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட முடிகின்றது. அதே நேரம் இந்த புதிய அதாவது இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு பிறகு தொடங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு சண்டே என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஹோமுஸ் நீரிணை அதனை மையமாக கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கப்பல் பாதையின் ஊடாக பயணிக்கக்கூடிய கப்பல்கள் வந்து தங்களுக்கான அந்த சுங்கவரியை செலுத்தியாக வேண்டும் என்று சொல்லி ஈரான் வந்து இறுக்கமான ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றது. அதே நேரம் தாங்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த கப்பல் பாதையின் ஊடாகத்தான் இந்த வர்த்தக கப்பல்கள் பயணிக்க முடியும் என்ற ஒரு நிபந்தனையும் அது வைத்திருக்கின்றது. ஆனால் இதற்கு அமெரிக்கா உட்பட ஏனைய நாடுகள் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே இது இப்போதே இந்த மோதலை வந்து தீவிரப்படுத்தியிருக்கின்றது என்பது தொடர்பான செய்திகளையும் காண முடிகின்றது. எனவே இந்த ஹோமுஸ் நீரிணையின் ஊடான கப்பல் பயணங்களை ஒரு இரண்டு தரப்பும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் நடத்துவதற்கான பேச்சுக்கள் வந்து இப்போது ஈரானுடன் ஓமான் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இன்றைய செய்திகள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த நீரிணை அண்மைத்து தான் ஓமானும் கூட இருக்கின்றது. எனவே இந்த பாதையினூடான எதிர்காலம் குறித்த ஒரு தீர்வை காணக்கூடிய வகையில்தான் பேச்சுவார்த்தைகள் ஓமான் ஈரானுடன் நடத்தி வருகின்றது என்பது தொடர்பாகவும் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரே ஒரு நுழைவு மற்றும் வெளியேறும் பாதைகளை கொண்டிருக்கின்ற ஒரு பயணத்தடத்தை உருவாக்குவதை மையமாக கொண்டுதானாம் இந்த பேச்சுக்கள் இப்போது முன்னெடுக்கப்படுகின்றன என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், தான் வந்து சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் ஃபைசல் பின் ஃபஹ்ரானுடன் தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றேன். அதே நேரம் பாகிஸ்தானின் ஆர்மி சீஃப் ஆசிம் மூனிர் அவரோடும் கூட தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் அறிவித்திருக்கின்றார். இந்த ராஜதந்திர முயற்சிகள் குறித்து நாங்கள் பேசியிருக்கின்றோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. அதே நேரம் சவுதியின் கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் இவர் வந்து கடந்த சனிக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவரோடு வந்து தொலைபேசியில் உரையாடியிருப்பதை அறிவித்திருக்கின்றார். அதே நேரம் புதிய தாக்குதல்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் கூட அவரோடு கலந்துரையாடியிருப்பதாகவும் சவுதியின் கிரவுன் பிரின்ஸும் தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. இதை தாண்டி இன்னும் ஒரு சில முக்கிய செய்திகளையும் பார்த்தோம் சொன்னால், நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அசாடி ஸ்கொயர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அசாடி சதுக்கத்தில் ஈரானில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய ஏவுகணை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டதையும்
புகைப்படங்களும் செய்திகளும் சொல்லுகின்றன. ஜோல் ஃபாஹார் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஈரானில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற ஏவுகணைகள் தான் அந்த அசாடி சதுக்கத்தில் நேற்று காட்சிப்படுத்தப்பட்டன. அதை தாண்டி அங்கிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இன்டர்செக்ஷன் ஒன்றிலே பிரம்மாண்டமான ஒரு பில்போர்டு ஒன்றும் கூட அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இன்று திங்கட்கிழமை அந்த செய்திகளையும் காண முடிகிறது. மத்திய தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எங்கலாப் ஸ்கொயர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சதுக்கத்தில் தான் அமெரிக்காவுக்கான ஒரு எதிர்ப்பு பில்போர்டு ஒன்று அங்கு பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது. 10:21 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
6: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
7: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
9: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
10: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
11: ஸ்கார்போரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
12: தமிழர் நாள் திருவிழா.
11: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
13: Easy. Easy. Easy. Tune பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:33 இருக்கின்றது. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 கடந்த 2 நாட்களை தொடர்ந்து லாங் வீக்கெண்டை முன்னிட்டு இன்றைய தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரை தென்னிந்திய இசை கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக இடம்பெறவுள்ளதை அறிய தருகின்றார்கள். இந்த வேளையில் யுக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பான முக்கியமான செய்திகளையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. யுக்ரைன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா முழுவதும் இருக்கக்கூடிய இலக்குகள் மீது யுக்ரைன் வந்து புதிய தாக்குதல்களை நடத்தியிருப்பது தொடர்பாக பேசியிருக்கின்றார். அதே நேரம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்த போரை மேலும் நீடிக்க விரும்புகின்றார் என்று சொல்லியும் கூட யுக்ரைனின் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. யுக்ரைனிய தூதர்கள் இடையே ஆற்றியிருக்கின்ற உரையில்தான் ரஷ்யாவுக்கு எதிரான யுக்ரைனின் ராஜதந்திர முயற்சிகள், தடைகள் மற்றும் தாக்குதல்கள் எப்போது ரஷ்யாவை சமாதானத்தை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளும் என்பதனை தன்னால் உறுதியாக கணிக்க முடியாமல் இருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு தகவலும் அவரால் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. இதே நேரம் யுக்ரைன் வந்து ரஷ்ய பகுதிகளுக்குள் நடத்தக்கூடிய தாக்குதல்களின் தீவிரம் இப்போது அதிகரித்து வருவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. சவுத் வெஸ்ட் ரஷ்யாவில் யுக்ரைனின் ட்ரோன் ஒன்று ஒரு பிஸியான பீச் பகுதியில் நடத்தியிருக்கின்ற தாக்குதலில் 6 பேர் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக ரஷ்யாவின் கவர்னர் அறிவித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட 6 பேரில் 3 குழந்தைகள் உள்ளடங்குவதாகவும் கூட இந்த செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. பரபரப்பாக மக்கள் நடமாடக்கூடிய கடற்கரை ஒன்றில்தான் யுக்ரைனின் அந்த ட்ரோன் வந்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றமை தொடர்பாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 40 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் செய்திகள் சொல்லுகின்றன. அதே நேரம் இந்த ட்ரோன் தாக்குதல் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ நிலையை குறிவைத்து நடத்தப்பட்டதாக இருக்கலாம் என்பது தொடர்பான தகவல்களும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவின் ஒரு கடற்படை முகாம் ஒன்று அந்த இடத்திலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற நிலையில் அதனை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் தவறுதலாக அந்த கடற்கரையில் இருந்திருக்கக்கூடிய மக்கள் மீது அந்த ட்ரோன் வீழ்ந்து வடித்திருப்பதன் காரணமாக அவர்கள் உயிரிழந்திருக்க கூடும் என்பது தொடர்பான செய்திகளும் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ரஷ்யாவின் அமேசான் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ரஷ்யாவின் பிக்கஸ்ட் ஆன்லைன் ரீட்டெய்லர் வைல்ட் பெரிஸ் அந்த நிறுவனத்தின் சேமிப்பு தளங்கள் மீதும் கூட தொடர்ச்சியாக அண்மைய வாரங்களில் யுக்ரைன் தொடர் தாக்குதலை நடத்தி வருவதையும் கூட செய்திகள் சொல்லுகின்றன. பிரம்மாண்டமான அந்த வேர்ஹவுஸ் மீண்டும் இப்போதும் தாக்கப்பட்டிருக்கின்றதாம். ஈஸ்ட் ஆஃப் மாஸ்கோவில் 112 மைல்ஸ் தொலைவில் இந்த வைல்ட்பெரிஸுக்கு சொந்தமான மிகப்பெரிய வேர்ஹவுஸ் இருக்கின்ற நிலையில்தான் அது இப்போது மீண்டும் தாக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வைல்ட்பெரிஸ் வந்து ரஷ்யாவிற்கான அந்த இராணுவ தளவாடங்களை சேமித்து வைக்கக்கூடிய பகுதியாகவும் கூட இருக்கின்றது என்று சொல்லித்தான் யுக்ரைன் வந்து குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றது. ஆனால் அதை ரஷ்யா மறுத்திருக்கின்றமையும் கூட இங்கு காண முடிகின்றது. இதேவேளையில் ரஷ்யா என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், தாங்கள் வந்து 4 யுக்ரைனியன் கார்கோ ஷிப்ஸை தாக்கியிருக்கின்றோம் என்று சொல்லி ரஷ்யாவும் இப்போது அறிவித்திருக்கின்றது. கரங்கடல் மற்றும் சதர்ன் யுக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் மைக்கோலேவ் என்று சொல்லி பெயரிட

பட்டிருக்கின்ற ஒரு துறைமுக பகுதியில் இராணுவ உபகரணங்களை இறக்கிக் கொண்டிருந்த இரண்டு கப்பல்களை நாங்கள் ட்ரோன் மூலமாக தாக்கியிருக்கின்றோம் என்று சொல்லித்தான் ரஷ்யா சொல்லியிருக்கின்றது. அதே நேரம் அந்த கடற்பரப்பில் பயணித்திருக்கின்ற இன்னும் இரண்டு சரக்கு கப்பல்களும் கூட தாக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களையும் கூட ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாறி மாறி தாக்குதல்கள் யுக்ரைன் மீதும் ரஷ்யா மீதும் நடத்தப்படுகின்றமை தொடர்பான செய்திகளையும் இன்றைய முக்கிய செய்திகளாக காண முடிகின்றது. 10:38 இஸ்தெஃபமி நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின்
1: தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
7: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா, 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
0: ஏழு நாட்களும் இல்லை இல்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ.
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை Earlybird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297. 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31ஆம் தேதி வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
12: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
12: பூவே பூவே பெண் பூவே,
11: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

நேரம் காலை 11 மணி. ஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். விடுமுறை நாள் திங்கட்கிழமையின் காலை இப்பொழுதில் 21, இப்போதைய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக அதிகமாக நிறைந்திருக்கின்ற ஒரு பகல் பொழுதை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். முகில் கூட்டங்களும் கூட பெரியளவில் இல்லாமல் முழுமையாகவே சூரியனுக்குரிய வாரம் இன்றைய நாளிற்கான அந்த பிரகாசத்தை மிக அதிகமாகவே வழங்கிக் கொண்டிருக்கின்றது. 8:38 இரவு பொழுதில் சூரிய அஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு கோடை காலத்தில் வருகின்ற ஒரு விடுமுறை நாளை நாங்கள் வெளிப்புறத்தில் கழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். 25 கூடிய உணர்லையாகவும் 29 கூடிய உணர்லையாக நாங்கள் பெறப்போகின்றோம். 25 கூடிய வெப்பநிலையாக இருக்கும். இரவு பொழுதில் 14 இரவின் உணர்லையாகவும் கூட இருக்கக்கூடிய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை நாளைய தினமும் முழுமையாகவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கப் போகின்றது. 26 வெப்பநிலை, 31 வரை உணர்நிலை நாளைக்கு உயர்ந்திருக்கும். தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமையும் கூட பிரதானமாக வெயிலோடு தான் இருக்கப் போகின்றது. வெப்பநிலை அனுசரி பார்த்தால் 25 இருக்கும். 32 வரை உணர இருக்கின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சம் காலை மதியம் இருக்கும். மழைத்தூருக்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. மாலை பொழுது பெரும்பாலும் தண்டஸ்டோமில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. வியாழக்கிழமை இரவிலும் கூட மழை இருக்கலாம். 24 வெப்பநிலை, 31 வரை உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமையும் வெளிச்சமும் கொஞ்சம் காலை பொழுதில் இருக்கலாம். அதுக்கு பிறகு மழைக்கான வாய்ப்புகளும் சொல்லப்படுகின்றன. 26 வெப்பநிலை, 34 வரை உணர இருக்கின்றோம். வீக்கெண்டை பொறுத்தளவில் வரக்கூடிய அந்த வார இறுதி வந்து சூரிய வெளிச்சம் மிக்கதாக இருக்கும். வெப்பநிலை சனிக்கிழமை 26-35 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 27-35 உணரப்போகின்றோம். எனவே தொடர்ந்து வருகின்ற இந்த வார இறுதி வந்து நல்ல வெளிப்புற நடவடிக்கைகளுக்குரிய நிலைமைகளை கொண்டிருக்கும் என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. இஸ்எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். ESFM 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ESFM தமிழ், யூடியூப்பில் ESFM 102.7. எரிபொருள் விலை வந்து பெரும்பாலும் மாற்றம் இல்லாமல் இன்றைய அதே விலையாகத்தான் நாளைக்கும் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களைத்தான் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வழியில் இன்னமொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் தொடர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் இனித்தான் உச்சம் பெற இருக்கின்றது. இதுவரைக்கும் பெரிய அளவில் அந்த சூறாவளி தாக்கங்கள் இல்லை என்பதன் காரணமாக இனியும் நாங்கள் மித்தனமாக இருந்துவிட முடியாது என்பது தொடர்பான தகவல்களைத்தான் காலநிலை வல்லுநர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். ஆகஸ்ட் என்று சொல்லி பார்த்தால் இந்த மாதம் தானாம் பிரைம் டைம் ஃபார் ஹரிக்கேன்ஸ் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த முறை எல்நினோ என்று சொல்லப்படுகின்ற அதிக வெப்பத்திற்கான அந்த காலநிலை விளைவு இப்போது வலுப்பெற்று வருவதன் காரணமாக இந்த எல்நினோவின் பாதிப்பும் இந்த மாதமும் சரி, அல்லது செப்டம்பர் மாதத்தின் ஆரம்பத்திலும் சரி, சற்று உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதுதான் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சமர் இதுவரை இல்லாத இந்த காலப்பகுதி என்று சொல்லி பார்த்தால் ஹரிக்கேன் சீசன் வந்து கொஞ்சம் ஒரு டோமண்டாகத்தான் பெரிய அளவிலே அட்லாண்டிக் ஓஷன் பகுதியில் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த எல்நினோ வந்து தொடர்ந்து வளர்ந்து வருகின்ற நிலையில் இனி அந்த தாக்கம் கொஞ்சம் உணரப்படக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அட்லாண்டிக் பெருங்கடலிலே நிகழக்கூடிய அந்த வெப்பமண்டல செயல்பாடுகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்தாலும் கூட அதற்கு அருகில் இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷன் பகுதியில் நீரின் வெப்பநிலை வந்து உயர்வாகத்தானாம் நீடிக்கின்றது. எனவே அசாதாரணமாக வெப்பமாக இருக்கின்ற அந்த நீரின் காரணமாக இந்த ஹரிக்கேன் சீசனில் அதுவும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதுவும் இந்த கோஸ்டல் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கான எச்சரிக்கைகள் தொடர்ந்து இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனின் அந்த உச்சப்பகுதி வந்து இன்னும் ஒரு 1.5 மாதங்கள் தொலைவிலே இருக்கின்றதா. எனவே இந்த முறை வந்து பவர்ஃபுல்லான அந்த எல்நினோ வரக்கூடிய சாத்தியங்களும் இருப்பதன் காரணமாக இந்த எல்நினோ வரக்கூடிய ஆண்டுகளில் வழக்கத்திலும் பார்க்க கொஞ்சம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன்ஸ் வந்து உருவாகி இருக்கின்றன. எனவே அதை நினைவிலே கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த முறை எதிர்வு குரல்களின் அடிப்படையில் இந்த வழக்கமான அந்த ஒரு சராசரி அட்லாண்டிக் ஹரிக்கேன் தாக்கத்திலும் பார்க்க சற்று குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் தென்படுகின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் நாங்கள் அந்த உச்சக்கால பகுதியை அடையவில்லை என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. வழக்கமான இந்த நார்மல் ஹரிக்கேன் சீசன் என்று சொல்லி பார்த்தால்
வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய அந்த நிலைமைகள், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கடல் மேற்பரப்பு வெப்பநிலைகள், இவை எல்லாமே ஒன்றாக இந்த அட்லாண்டிக் பகுதியில் ஹரிக்கேன் உருவாகக்கூடிய ஃபேவரபிள் கண்டிஷன்ஸை கொண்டு வருகின்ற போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அடர்த்தி பெற்று இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்டில் பெரும்பாலும் அதன் தாக்கத்தை நாங்கள் உணரத் தொடங்குவோம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் ஒரு தகவலை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. புதிய சிஸ்டம்ஸ் வந்து மெயின் டெவலப்மெண்ட் ரீஜன் என்று சொல்லப்படக்கூடிய MDR என்று சொல்லி சுருக்கமாக அழைப்பார்களாம். இந்த ரீஜனில் தானாம் உருவாகின்றது இந்த டிஸ்டர்பன்சஸ், அதாவது ஒரு சூறாவளிக்கான நிலைமைகள். அது வந்து வெஸ்டர்ன் ஷோர்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவின் மேற்கு கரையோர பகுதிகளில் தானாம் அந்த ஆரம்பம் நிகழ்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அங்கு அந்த உருவாக்கம் நிகழ்ந்ததுக்கு பிறகு அந்த ஒரு நிலைமைகள் வந்து ட்ராபிக்கல் அட்லாண்டிக்கின் ஊடாக அது பயணித்து அது பரவி பல இடங்களுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் லெசர் ஆண்டால்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அது பலம் பெற்றுதான் அது செல்லக்கூடிய பாதையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனிலும் கூட வழக்கமாக கரீபியன் கடல் பகுதிகள் மற்றும் இந்த மெக்சிகோ, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, அதன் அந்த வெப்பமான நீர்ப்பரப்புகளை அடைந்தவுடன் அதன் தாக்கம் வந்து தீவிரமடையலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை அண்மித்த பகுதிகள் வந்து அதிகம் தாக்கத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் என்று சொல்லித்தான் பல விடயங்கள் இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் தொடர்பாக பேசப்படுகின்றன. எனவே இன்னும் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். பாதுகாப்பாகவும் கூட தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலைமைகள் இன்னமும் தென்படுகின்றன என்பதைத்தான் இப்போதைய இந்த தகவல்கள் சொல்லுகின்றன. 11:06 இஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 11:11 இருக்கின்றது. இசெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை வேளையில் நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களை ஒட்டி ஆஷா சில்க் வழங்கக்கூடிய மலிவு விற்பனைகள் தொடர்பான தகவல்களை இப்போது அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: ஆயிஷா சில்க் தங்களுடைய ஆனிவர்சரி, அதாவது 4 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்வது 5வது ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைக்கின்றார்கள். இந்த நேரத்திலே தங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இந்த 4வது ஆனிவர்சரியை முன்னிட்டு ஆயிஷா சில்க் ஒரு 4 நாள் மெகா சேல் ஒன்றினை ஆரம்பித்திருந்தார்கள். 10 சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழியிலேயே மிகப்பெரிய ஒரு டென்ட் அமைக்கப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 10 சேல் ஆரம்பித்து 4வது நாள் நிறைவு நாள் சேல் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைக்கு தான் இந்த 4வது நிறைவு நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏராளமான புத்தமுதிய வரவுகளோடு 30-50% ஓப்பிலே ஏராளமான புத்தமுதிய வரவுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
2: $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஸ்டம் காத்திருக்கின்றது. $1000 மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாம் பரிசாக $1000 பெறுமதியான சாரையும், இரண்டாம் பரிசாக $500 பெறுமதியான சாரியும், மூன்றாம் பரிசாக $250 பெறுமதியான சாரியும் வழங்கப்பட இருக்கின்றது.
1: அதே போன்று இந்த கோடை காலம் என்று சொன்னாலும் எக்கச்சக்க நிகழ்வுகள் இருக்கும். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான ஆடைகளையும் வாங்கிக் கொள்ள முடியும். இந்த ஆடைகளை தாண்டி ஆபரணங்கள், வீட்டு பாவனை பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், நிறைகிடம், சேற்று விளக்குகள் என்று சொல்லி எக்கச்சக்க தெரிவுகள் இங்கே காணப்படுகின்றன. டென்டிலே வந்து குறிப்பாக நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான சேலு பெற்றுக்கொள்ள முடியும். இதுல வந்து சாரி எல்லாம் நீங்க $10 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஷால்வாஸ் எல்லாம் $30 இருந்தும், லெஹங்காஸ் எல்லாம் $50 பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று பியோ காஞ்சிபுரம் சாரி $150 இருந்தும், ஃபேன்சி சாரி $50 இருந்தும், காட்டன் சாரி வந்து $30 இருந்தும், செமி சில்க் சாரி $60 இருந்தும், ஆர்ட் சில்க் சாரீஸ் வந்து டோனியில இருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
2: அதேவேளை இந்த மெகா சேலின் நிறைவு நாள் என்று, எனவே நீங்கள் அப் டு 50% ஆஃபை இன்று மட்டுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக வருவதற்கு ஆயிஷா சில்க் Rice cooker $30, roti maker $55, coconut scraper $85, idiyappa machine $85 க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கரம் போட்டினை பெரிய அளவிலானது $50க்கும், சிறிய அளவிலானது $40க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரீத்தி மிக்ஸி ஏகோ பிளஸ் வந்து $150, ஸ்டீல் $190, சுமீர் $190, பிடிஎம் 3 பீசஸ் $140, 5 பீசஸ் $275, பிரீமியம் 5 பீசஸ் $190க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
1: அதே போன்று பெண்களுக்கான குர்த்தி டாப்ஸ் எல்லாம் $10, ஹவுஸ் கோட் $10, லெகிங்ஸ் $2 for $15, சாரி ஸ்கர்ட் $2 for $15க்கு பெற்றுக்கொள்ள முடியும். அப்பர் சட்டி $20 இருக்கும். அதே போன்று பாக்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் ஆண்களுக்கானது $14, செக் ஷர்ட்ஸ் வந்து $15 இருக்கும், பிரிண்டட் நீங்கள் ஷர்ட்ஸ் வந்து $15 இருக்கும் பெற்றுக்கொள்ள முடியும்.
2: தொலைபேசி இலக்கம் 416-298-6116.
0: 11:14 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 கடந்த 2 நாட்களை தொடர்ந்து லாங் வீக்கெண்டை முன்னிட்டு இன்று தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரை தென்னிந்திய கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக இடம்பெறவுள்ளதை அறிய தருகின்றார்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
3: Markham and Matt Nicholson, The Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4164648.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 4779804779.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 11:28 இருக்கின்றது. யூகே அதனை சேர்ந்திருக்கின்ற பெண் ஒருவருக்கு ஒரு பாயினியரிங் சர்ஜரி ஒன்று செய்யப்பட்டு அவரது குழந்தை வந்து ஒரு ரேர் கண்டிஷனில் இருந்து இப்போது காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. அதிலும் யூகேயை சேர்ந்த ஒரு முதலாவது குழந்தை ஒரு வித்தியாசமான சர்ஜரி ஒன்றை சந்தித்து இப்போது ஒரு தீர்வொன்றை கண்டிருக்கின்றது. அது ஒரு பெரிய ஒரு சாதனை என்று சொல்லித்தான் இந்த மருத்துவ தகவல் பகிரப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் சர்ஜரியை பொறுத்தளவில் இது அமெரிக்காவில் தானாம் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு விதமான சர்ஜரிஸ் வந்து இப்போது முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற இந்த மருத்துவ உலகிலே நடைபெற்று வந்தாலும் இப்போது ஒரு சாதனையான ஒரு சத்திர சிகிச்சை ஒன்றைத்தான் செய்திருக்கிறார்கள். கேஸ்ட்ரோஸ்கீசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரச்சனை, இது வந்து குழந்தைகள் தாயின் வயிற்றில் இருக்கின்ற போதே ஏற்படக்கூடிய ஒரு பேர்த் டிஃபெக்ட் என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளது ஒரு சில உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அங்கங்கள் வந்து முழுமையாக அந்த தோலோ அல்லது உடலில் பகுதிகளோ வளர்ச்சியடாமல் போவதன் காரணமாக அது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த கேஸ்ட்ரோஸ்கேசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேர்த் டிஃபெக்ட் வந்து சுட்டி காட்டுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் லண்டனை சேர்ந்திருக்கின்ற 29 ஒரு தாய் ஒருவருக்கு 26 பிரெக்னன்சியின் போது அவரது மகனாக அப்போதே பெயரிடப்பட்டிருக்கின்ற தியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து அந்த பேர்த் டிஃபெக்ட் இருப்பது அவதானிக்கப்பட்ட நிலையில்தான் அமெரிக்காவில் அந்த சர்ஜரி இப்போது வெற்றி அளித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. டெக்சாஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு கிளினிக்கல் ட்ரையலாக அந்த ஒரு சர்ஜரி செய்யப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தாயது அந்த ஒரு கருப்பையை பகுதியளவிலே திறந்துதானாம். சத்திர சிகிச்சை நிபுணர்கள் தியோவின் இன்டெஸ்டைன்ஸை அவரது வயிற்றுக்குள் வைத்து மீண்டும் தைத்திருக்கின்றார்கள். ஆனால் கருவில் இருக்கின்ற போதே அந்த ஒரு சர்ஜரி நடத்தப்பட்டிருக்கின்றது வெற்றிகரமாக என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ சாதனையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இது வந்து ஒரு புதுமையான ஒரு நுட்பம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. 19 வயது 26 இருக்கக்கூடிய வயதான அந்தளவுக்கு வயதான அந்த கருவில் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு வந்து வழக்கமாக இந்த மாதிரியான இன்னும் ஒரு ப்ரொசீஜர் செய்யப்படுகிறது. ஸ்பைனா பைஃபிடா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பைனல் கேப்ஸை வந்து மூடக்கூடிய ஒரு சர்ஜரி ஒரு ப்ரொசீஜர் ஒன்று செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட அதை ஒத்த ஒரு சர்ஜரியாகத்தான் இந்த சர்ஜரி இப்போது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான தகவல்கள் இப்போது தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தியோ வந்து அந்த குழந்தை கருவிலேயே வளர்ந்து ஃபுல் டேர்மில் தானாம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் டெக்சாஸில் அது பிறந்திருக்கின்றது. அது இப்போது ஒரு லிட்டில் மிராக்கிள் பேபி என்று சொல்லித்தானம் பார்க்கப்படுகின்றது என்று சொல்லியும் அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கேஸ்ட்ரோஸ்கீசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரச்சனை யூகேயில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000 குழந்தைகளை பாதிக்கின்றது ஒவ்வொரு வருடமும் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தாயின் 20 அந்த ஸ்கேனில் தானாம் அது கண்டுபிடிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குழந்தையின் குடல் பகுதி வந்து அல்லது ஒவ்வொரு ஓகன்ஸோ உடலின் வெளிப்பகுதியில் வளர்கின்ற போதுதான் இந்த பிரச்சனை ஏற்படுமா. அது எப்படி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அந்த குழந்தையின் வயிற்றில் இருக்கக்கூடிய பெலி பட்டன் இருக்கின்றது. அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு துவாரத்தின் ஊடாகத்தான் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளிருக்கக்கூடிய அந்த ஓகன்ஸ் வந்து வெளிப்புறத்திலே வளரக்கூடிய நிலைமை உருவாகுவதாகவும் அது தொடர்பான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அல்ட்ராசவுண்ட் அதனை செய்கின்ற போது இது டயக்னோஸ் பண்ணப்படுகிறது.

சர்ஜரி செய்யப்படுகின்ற போது அந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கு பிறகு பல வார காலம் அல்லது பல மாத காலம் வைத்தியசாலையிலேயே இருக்க வேண்டியதாகவும் கூட இருக்கும். அதே நேரம் அதுக்கு பிறகும் கூட நிறைய பிரச்சனைகள், குழந்தை வந்து பால் போன்ற உணவுகளை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் சிக்கலுக்குள்ளாகலாம், ஒரு சில சமயங்களில் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இதுவரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொசீஜர் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த சர்ஜரி செய்யப்பட்டதுக்கு பிறகு பல வார காலம் டியூப் ஃபீடிங்கை மட்டும்தானாம் குழந்தைக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். ஐசியூவிலே வைக்கப்பட்டு அந்த குழந்தை வந்து பராமரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையும் கூட இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்போது ஒரு முன்னேற்றகரமான ஒரு டெக்னிக் ஒன்றை பயன்படுத்தித்தான் வயிற்றுக்குள் இருக்கின்ற போதே அந்த சர்ஜரியை டாக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இப்போது குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறந்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த கண்டிஷன் எப்படி உருவாகுகின்றது என்று சொல்லி பார்த்தால், குழந்தை தாயின் வயிற்றுக்குள் வளர்கின்ற போதுதான் அதற்கான அந்த முழுமையான ஓகன்ஸ் டெவலப்மெண்ட் வந்து இருக்குமானால், ஒரு சில சமயங்களில் பிரெக்னன்சியின் போது அந்த குழந்தையின் உடலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் மற்றும் அந்த ஸ்கின் வந்து வயிற்றுப்பகுதியில் சரியாக வளராமல் போனால் இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலும் தாய் டீனேஜ் மதராக இருக்கின்ற போதோ அல்லது யங் அடல்ட்டாக இருக்கின்ற போதோ இந்த கண்டிஷன் உருவாகுவதற்கான சாத்தியம் அதிகம் என்பதை சொல்லுகின்றார்கள். ஆனாலும் கூட ஒரு சில லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸும் அதுக்கான வாய்ப்பை உருவாக்கலாம். ஸ்மோக்கிங், ஆல்கஹோல் யூஸ் மற்றும் ஒரு சில வகையான மருந்துகள் பாவித்தல் போன்றவை இந்த மாதிரியான நிலைமையை உருவாக்கலாம் என்று சொல்லியும் கூட இந்த கேஸ்ட்ரோஸ்கீசிஸ் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:34 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-ஐ லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 11:47 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் நாங்கள் ஐஷா சில்க்ஸ் தரக்கூடிய மலிவு விற்பனைகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்கின்றோம்.
1: ஐஷா செல் தங்களுடைய 4வது அனிவர்சரியை முன்னிட்டு ஒரு மெகா சேலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது அதனுடைய நிறுவனர் புஷ்பா அவர்களோடு பேச இருக்கிறோம். வணக்கம் புஷ்பா.
2: வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எனது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டும் எனது புதிய புஷ்பா எனது புதிய ஸ்தாபனம் வந்து ஐஷா செல்க் மோர்னிங் சதர் பிஞ்சில ஒரு பிரமாண்டமான புத்தம் புதிய பிரமாண்டமான காட்சி அறையில் ஆரம்பித்து 4 ஆண்டுகள் முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம். அதனை முன்னிட்டு தருகின்ற ஒரு மெகா சேல், அதாவது அனிவர்சரி மெகா சேல் வந்து 4 தினங்கள்ல இன்று வந்து 20 நாளாக உங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. பெருந்தொகையான புதிய வரவுகள் அனைத்தினையும் உங்களுக்கு 30 விதத்திலிருந்து 50 விதமான தள்ளுபடி விலை இந்த சேல் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். இதுல விசேஷமாக புத்தம் புதிய சாரி செல்லாம காஞ்சிபுரம் சாரிசில இருந்து அனைத்து சாரிசும் வந்து உங்களுக்கு 50 வித தள்ளுபடி இன்று 20 நாளாக இருக்கின்றது. அதே போன்று சல்வாரும் வந்து புத்தம் புதிய டிசைன் உட்பட அனைத்தினையும் நீங்க 50 வித தள்ளுபடி பெற்றுக் கொள்ளலாம். பிரைடல் லாங்கா, டிசைனர் லாங்கா, மென்ஸ் சர்வாணி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரி இவ்வளவும் உங்களுக்கு 50% ஓப்பில் வந்து புத்தம் புதிய வரவல் உட்பட அனைத்தினையும் நீங்க இன்று 20 நாளாக பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம பெருந்தொகையான ஐட்டங்கள் உங்களுக்கு வந்து 30 விதத்திலிருந்து 40 வித தள்ளுபடி விலையிலும் நீங்க பெற்றுக்கொள்ளாக இருக்கும். அதனை விட டென்ட் எல்லாம் பெரிய டென்ட் அமைக்கப்பட்டு எங்களுடைய அனுமதி சீலனை முன்னிட்டு மிக பிரமாண்டமான ஒரு டெண்ட் ஒன்று அமைக்கப்பட்டு அதுல பெருந்தொகையான ஐட்டம் உங்களுக்கு மிக மிக மலிவாக சாரீஸ் வந்து 10% ஆரம்பமாகின்றது, சல்வார் வந்து 30% ஆரம்பம், லங்கா வந்து 50% ஆரம்பமாகின்றது, குர்தி டாப்ஸ் வந்து $10, ஹவுஸ் கோட் வந்து $10, லெகின்ஸ் வந்து 2/15, சாரீஸ் கேட் வந்து 2/15, டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து 3/15 இருக்கின்றது, 2/15 $10 எல்லாம் இருக்கின்றது, கொரக்கட்டல் டிஷர்ட் வந்து $18 இருக்கின்றது, பாக்ஸ் ஷர்ட் வந்து $14 இருக்கின்றது, செக் ஷர்ட் 15, பிரிண்டட் ஷர்ட் வந்து 15, ஷோர்ட் ஸ்லீவ் ஷர்ட் எல்லாம் வந்து $12 கண்ட அடிப்படையில் பெருந்தொகையாக இருக்கின்றன. சாரம் வந்து 3/4 இருக்கின்றது, 2/15 இருக்கின்றது, கிப் சாரம் வந்து $10 போய் கொடுக்கிறது. இதெல்லாம் பெருந்தொகையான செலக்ஷன் வந்து உங்களுக்கு டென்ல வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம், எல்லா சைஸும் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல எக்கோ பிளஸ் மிக்சியில வந்து எக்கோ பிளஸ் வந்து $150, ஸ்டீல் வந்து 190, சிமித் வந்து 190, விதியம் வந்து 140, வெட் கிரைண்டர் வித் கோகனட் ஸ்கிரேப்பரோட வந்து $275, ரொட்டி மேக்கர் வந்து இப்ப இன்று உங்களுக்கு விசேட தள்ளுபடியாக $55, கோகனட் ஸ்கிரேப்பரும் வந்து விசேட தள்ளுபடியாக $85 நீங்க இன்று 20 நாளாக பெற்றுக்கொள்ளலாம். அதனை விட பெருந்தொகையான ஐட்டங்கள் உங்களுக்கு ரைஸ் குக்கர்ல இருந்து பெருந்தொகையான ஐட்டங்கள் இதை நான் சொல்வதை விட பெருந்தொகையான ஐட்டங்கள் உங்களுக்கு டென்ட்ல வந்து மிக மிக மலிவாக இருக்கிறது. அதே போன்று ஜுவல்லரியும் மிக மிக மலிவாக நீங்க டென்ட் சேலில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறது. அதனை விட இடியப்பம் மிஷின் வந்து உங்களுக்கு வந்து $25 இருக்கிறது, அதுல பிராஸ் வந்து இருக்கிறது, சில்வர் வந்து இருக்கிறது $25, ஜூஸ் மேக்கர் வந்து இருக்கிறது $20, 2 லிட்டர் பிரீமியர் வெட் கிரைண்டர் அது உங்களுக்கு சொல்லிவிடன். இப்படி பெருந்தொகையான ஐட்டம் வந்து மிக மிக மலிவாக அதாவது அப்பச்சட்டி வந்து $20, மில்க் பாய்லர் வந்து $12, கொட்போட் வந்து பிக் வந்து $20, ப்ரெஷர் குக்கர் வந்து 6/3 லிட்டர்லேருந்து $40, இப்படி பெருந்தொகையான ஐட்டம் நீங்கள் மிக மிக மலிவாக கரம் போட்டிருக்கின்றது சிமால் $40, பிக் வந்து $50, இதெல்லாம் பெருந்தொகையாக இருக்கின்றது டென்ல வந்து நீங்கள் பார்க்கும்போது. அதனை விட $200 மேல் கொடுவன் செய்வர்களுக்கெல்லாம் கிஃப்ட்டெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். $1000 மேல் கொடுவன் செய்வருக்கு அதிர்ஷ்டம் வச்சுட்டு வழங்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸாக நாங்கள் குழுக்கள் செய்ய இருக்கின்றோம். அதாவது August 10 மட்டும் எங்களுடைய அனுவர்சரி முன்னிட்டு இந்த இதுவும் இந்த சேலில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றது. இப்படி பெருந்தொகையான ஐட்டத்தை நீங்கள் மிக மிக மலிவாக இன்று 20 நாளாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்து நன்றி.
1: நன்றி. ஆமாம், நீங்களும் நேரடியாக வரலாம். மார்னிங் சரண் பிங்க்ஸ் வந்து பிக்கருக்கு ஐஷா செல் 416-298-6116.
0: 11:50 ஆகி இருக்கின்றது. நேற்று இன்று நாளை நிறைவு போதைக்கும் நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுது இன்று நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். கோடை காலத்தின் ஒரு முக்கியமான காலப்பகுதியில் இன்றைய நாள் இந்த சிவிக் டேயும் கூட நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீண்ட வார இறுதி விடுமுறையின் இறுதி நாளாகவும் கூட இருக்கப் போகின்றது. எனவே இன்று திங்கட்கிழமை சூரிய வெளிச்சத்தோடு தொடர்ந்திருப்பதன் காரணமாக வெளிப்புற நடவடிக்கைகளுக்குரிய நிலைமைகள் எல்லாம் கூட இருக்கப் போகின்றது. 8:38 தான் சூரியஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. 23 இப்போதைய ஒப்பநிலை, 26 நாங்கள் உணர்கின்றோம். ஒப்பநிலை உயர்வாக இன்று 25 இருக்கும், 29 அல்லது 30 டிகிரி செல்சியஸை நாங்கள் கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் தொடர்ந்திருக்கும் என்பது தொடர்பாகவும் காலநிலை தகவல்களும் எங்களுக்கு சாதகமான தகவல்களாகத்தான் இன்று பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே கொண்டாட்டமாக இன்றைய நாள் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில் Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: Astro Productions மற்றும் Shishop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோ ஆலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4317-99-03-71.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி 1 நிமிடம். புத்தம் புதிய ஒரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2026 ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாக இருக்கின்றது, லாங் வீக்கெண்டுமாக இருக்கின்றது. வாங்கள் தொடர்ந்தும் பயணிப்போம். 3 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் ட்ரோண்டோவுடன் கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

12 மணி 7 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 23 டிகிரி செல்சியஸ், 27 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பிரகாசமான ஒரு நாளாகவே இருக்கின்றது. நேற்று பெய்த மழைக்கும் இன்றைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு காலநிலையாக தற்போதைய காலநிலை இருக்கின்றது. லாங் வீக்கெண்ட் வர நீங்க வெளியில போறதுக்கு ஏற்ற ஒரு காலநிலையாக இருக்க போகின்றது. மாலையிலும் பார்க்கும்பொழுது 23 டிகிரி செல்சியஸ், 27 நாங்கள் உணர இருக்கின்றோம். நாளை செவ்வாய்க்கிழமையும் ஒரு பிரகாசமான ஒரு நாளாகவே இருக்கப் போகின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாக இருக்கப் போகின்றது. அதி கூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகின்றது. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்கலாம். அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 12 மணி 8 நிமிடம், இது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: பிரிமல் டொயோட்டா, டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
6: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக்கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough, 416-720-7439.
7: Scarborough-வில் இதோ வருகிறது முதலாவது Tamils Road Fest 2026.
8: தமிழர் நாள் திருவிழா.
7: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் திருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்பரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.
11: Your favorite music on your favorite station. 102.7.

0: 12:21 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த லாங் வீக்கெண்டில் வந்து ட்ரோண்டோவில் பல அரசு அலுவலகங்கள்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் ஓப்பனில் இருக்குது, என்னெல்லாம் க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எல்லா பேங்குகளுமே க்ளோஸ் பண்ணியிருக்கு இன்றைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நகராட்சி மற்றும் மாகாண அரசுக்கான அலுவலகங்கள் எல்லாமே மூடியிருக்கும் அப்படின்னு, குறிப்பாக ட்ரோண்டோ பப்ளிக் லைப்ரரியோட பிரான்ச்சஸ்கள் வந்து எல்லாமே மூடியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்சிபிஓ மட்டும் சில கிளைகள் திறந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனடா போஸ்டின் வழக்கமான கடித விநியோகங்கள் வந்து இன்றைக்கு நடைபெறாது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. என்னெல்லாம் திறந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது சுற்றுலா தலங்கள் அநேகமானவை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சிஎன் டவர், ட்ரோண்டோ ஜூ, அக்வாரியம், ஆர்ட் கேலரி ஆஃப் ஒன்டாரியோ இவ்வாறான சுற்றுலா தலங்கள் வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போக்குவரத்து பார்க்கும் பொழுது டிடிசி சேவைகள் வந்து வளமை போலவே இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோ டிரான்சிட் வந்து சனிக்கிழமையிட ஷெட்யூலின் படி இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப் எக்ஸ்பிரஸ் வந்து விடுமுறை அட்டவணையின் படி இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க, ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அல்லது டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு கூட கடைசியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் இப்படி செக் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வேறு நேர விரயத்தை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். நேரம் 12:23 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் ஆயிஷா சில்க்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: குவாப்ரோ நகரில் 15,000 சதுர அடிப்பரப்பில் கொண்ட பிரம்மாண்டமான காட்சியறையுடன் ஆயிஷா சில்க் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது 4வது ஆனிவர்சரி மெகா சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் நிறைவு நாளாக இருக்கின்றது. அப் டு 50% ஆஃப் நீங்கள் ஆடை தெரிவுகளாக இருக்கட்டும், சமையலுறை பாத்திரங்கள், கிஃப்ட் ஐட்டம் என்று எதுவானாலும் இன்று அப் டு 50% ஆஃப் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சாரி, சல்வார், பிரைடல் லெஹங்கா, டிசைனர் லெஹங்கா, மென்ஸுக்கான சர்வாணி, மென்ஸுக்கான குர்தா, ஜுவல்லரி ஐட்டங்கள் என்று அனைத்தையுமே 50% ஆஃப் நீங்கள் இன்று பெற்றுக்கொள்ள முடியும். இது தவிர பியூர் காஞ்சிபுரம் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $50, கோடன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமிசெப் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட்ஸ் ஆஃப் சாரீஸ் ஃப்ரம் $20 பெற்றுக்கொள்ள முடியும்.
2: அதே போன்று மிக்சி வயல்னு சொல்லி பார்க்கையில் பிரீத்தி ஈகோ பிளஸ் வந்து 150க்கும், ஸ்மீட் வந்து 190க்கும், அதே போன்று ஸ்டீல் வந்து பிரீத்தி ஈகோ பிளஸ் 190, விடியம் 3 பீசஸ் வந்து 140க்கும், 5 பீசஸ் வந்து 275க்கு பெற்றுக்கொள்ளலாம். பிரீமியம் வந்து 5 பீசஸ் 190க்கும், 2 லிட்டர் பிரீமியம் வெட் கிரைண்ட் 275க்கு பெற்றுக்கொள்ள முடியும். இடியப்பவுரல் இருக்கின்றது, பிராஸ் 25, சில்வர் 25, ஜூஸ் மேக்கர் $20க்கு பெற்றுக்கொள்ளலாம். ரைஸ் குக்கர் எல்லாம் $30 இருந்து ஆரம்பிக்கின்றது. ரொட்டி மேக்கர் 55க்கும், கோகனட் ஸ்க்ரேப்பர் வந்து $85க்கும் பெற்றுக்கொள்ள முடியும். இடிப்ப மெஷின் இருக்கின்றது 85க்கும், கரம் போர்டு வந்து சிறியது வந்து 40, பெரியது வந்து 50, மில்க் பாய்லர் 12, அதே போன்று அப்பச்சட்டி 20, ஹாட்பாட் வந்து $20க்கு பெற்றுக்கொள்ளலாம். ப்ரெஷர் குக்கர் எல்லாம் $40 இருந்து ஆரம்பிக்கின்றன.
1: மிக பிரமாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு பெருந்தொகையான ஐட்டம் மிக மிக மலிவு விலையில் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா சில்க். சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் $10, சல்வார் ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, லெஹங்கா ஃப்ரம் $50, குர்த்தி டாப் $10, ஹவுஸ் கோட்ஸ் $10, லெகிங்ஸ் $2 for $15, சாரி ஸ்கர்ட்ஸ் $2 for $15, அதே மாதிரி மென்னுக்கான சாரம் $3 for $10, $2 for $15, ஷர்ட் $3 for $15, $2 for $15, $2 for $10க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை விட க்ரோக்கடைல் டி ஷர்ட்ஸ் $18, பாக்ஸ் ஷர்ட் $14, செக் ஷர்ட் $15, விண்டர் ஷர்ட் $15க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
2: அதே போன்று இந்த மெகா சேலினுடைய குறிப்பா இந்த டென் சேல் இன்றைக்கு மட்டுமே தான் இருக்க போறது என்றால், 4 நாட்கள் சேலாகத்தான் இது இடம்பெற்று வருகின்றது. இன்றைக்கு நிறைவு நாள். ஆகவே நீங்கள் இன்று இரவு 10 மணிக்கு முன்னர் வந்து இந்த சேலிலே கலந்து கொள்ள முடியும். பிராஸ் நிறைக்குடம் செட் வந்து பெரியது வந்து 160க்கும், ஸ்மால் வந்து 140க்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று சுவாமி சிலைகள் எல்லாம் 30% ஆஃபில், குக்வேர் ஐட்டம்ஸ் 30% ஆஃப், ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் 30% ஆஃபிலும் சென்று கொண்டிருக்கின்றன. மெத்தை பாய் 40, அதே போன்று நார்மல் பாய் $10க்கு பெற்றுக்கொள்ளலாம். பெட்ஷீட் 30, பிளாங்கெட் வந்து $40க்கும் பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக வர மார்னிங் 7 பிங்க் சந்திப்புகளுக்கு ஐஷா சில்க் 416-298-6116.

0: நேரம் 12:30 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினம் கூட மாலை 5 முதல் இரவு 9 வரைக்கும் இடம்பெறவுள்ளதை அறிய தந்திருக்கின்றார்கள்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் வெஸ்ட்ஜெட் விமான சேவை நிறுவனத்திற்கும் அதன் கிட்டத்தட்ட 4,400 பணியாளர்களுக்குமான தொழிற்சங்கத்திற்கும் இடையில் பணியிட ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் விமான சேவைகளை பாதித்த பணிப்புறக்கணிப்பு முடிவுக்கு வந்துள்ளது. அர்த்தமுள்ள முன்னேற்றங்களை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்குவதாக தொழிற்சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான காவிரி நீர் உரிமையை தமிழக வெற்றிக் கழக அரசு நிலைநாட்ட தவறியதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுகவினரால் தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் முறையாக காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு வந்ததாக தெரிவித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையை திருடர்கள் எனவும் ஜோக்கர்கள் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக அரசின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முதலாவது வரவு செலவு திட்டம் நாளை மறுதினம் சட்டசபையில் கொண்டுவரப்படும் நிலையில் திமுக சும்மாவிடப்போவதில்லை என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். இலங்கையில் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ள 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயல்படும் நாட்டை உருவாக்குவதற்கான அடித்தளம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளதாக இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: ஈஸ்ட் FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7. Turn on.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்டர்ஃபம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 முதல் ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. டிக்கெட்டுகளை பெற vnext.ca அல்லது 416-277-1039 416-277-1039.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு

0: அந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
1: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
2: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
2: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
1: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
2: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
3: The station with the
4: best
3: music.
4: It's East FM.
5: Feel the power.
6: Feel the bass. 102.7 FM.

0: நேரம் 12:45 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் வந்து ஹெர்ஷீஸ் கிஸ்ஸஸ் க்ரீமி மில்க் சாக்லேட் வந்து சில இடங்களில் ரீகால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றது. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தயாரிப்பு லேபிளில் வந்து குறிப்பிடப்படாத பாதாம் வந்து இருக்கக்கூடும் அப்படின்றதுனாலேயே வந்து நாங்கள் ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும் என்றதுனாலேயே நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட வீட்டில் கூட இந்த ஹெர்ஷீஸ் கிஸ்ஸஸ் பாக்கெட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் அளவு மட்டும் பெஸ்ட் பிஃபோர் தேதியை வந்து நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏண்டா இது வந்து 104 கிராம் பேக்கெட்டை தான் வந்து அவர்கள் ரீகால் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஹெர்ஷீஸ் கிஸ்ஸஸ் சாக்லேட் பேக்கெட் அளவு மற்றும் காலாவதி திகதியை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது உங்களோட வீட்டில் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னால் இதை வந்து அலர்ஜி உள்ளவங்க சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தூக்கி எரிந்து விடக்கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அந்த கடையிடம் கொடுத்து நீங்கள் உங்களோட பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு கூட தெரிவித்திருக்கின்றார்கள். நேரம் 12:46 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் ஆயிஷா சில்க்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: ஆயிஷா சில்க் மார்னிங் சைட் அண்ட் பிங்க் சந்திப்புக்கு அருகே பிரம்மாண்டமான ஒரு காட்சி அறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 4 வருட போட்டியை முன்னிட்டு 5வது வருடத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்றார்கள். இந்த வேளையிலே தன்னுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு பிரம்மாண்டமான செயலை வெள்ளிக்கிழமை ஆரம்பித்திருந்தார்கள். 4 நாள் செயலாக அனைத்து புத்தம்புதிய வரவுகளும் நீங்கள் அதாவது கடந்த வெள்ளியிலிருந்து இன்று வரைக்கும் 4 நாட்களும் 30-50% விலைக்கழிவில் பெற்றுக் கொள்ளலாம். இன்றைக்கு தான் நிறைவு நாளாக இருக்கின்றது. சாரி, ஷால்வா, பிரைடல் லெஹங்கா, டிசைனர் லெஹங்கா, மென் ஷர்வானி, மென் குர்தா, ஜுவல்லரி என்று சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் 50% இந்த 4 நாட்கள் மாத்திரம் பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக பியோ காஞ்சிபுரம் சாரி எல்லாம் $150 ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் $50 இருந்தும், காட்டன் சாரீஸ் எல்லாம் $30 இருந்தும், செமி சில்க் சாரீஸ் வந்து $60 இருந்தும், ஆர்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் $20 பெற்றுக் கொள்ளலாம்.
2: $200 மேற்கொள் உணவு செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கிறது. $1000 மேற்கொள் உணவு செய்வோர் அது சம்பாதிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் $1000 பருமதியான சாரி, செகண்ட் ப்ரைஸ் $500 பருமதியான சாரி, தேர்ட் ப்ரைஸ் $250 பருமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது. இதை தவிர இன்றைய தினம் நிறைவு தினம் இந்த மெகா சேலை நீங்கள் நேரடியாக வரும்போது அனைத்து பொருட்களையுமே அப் டு 50% ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரைஸ் குக்கர் $30, ரோட்டி மேக்கர் $55, ஆர்கனஸ் பேப்பர் $85, இடியப்ப மெஷின் $85, கரம்போர்ட் சிறிய அளவிலானது $40, பெரிய அளவிலானது $50 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ப்ரீத்தி மிக்சி ஏகோ பிளஸ் வந்து $150, ஸ்டீல் $190, மீட் $190, விடியம் 3 பீசஸ் $140, 5 பீசஸ் $275 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரீமியம் 5 பீசஸ்னே $190 பெற்றுக்கொள்ளலாம்.
1: அதே போன்று டென்டிலே வந்து நீங்கள் மென்ஸுக்கான சரம் 3 for $10, 2 for $15 என்று இருக்கின்றன. டிஷர்ட்ஸ் எல்லாம் 3 for $15, 2 for $15, $10 என்று சொல்லி வெவ்வேறு தெரிவுகள். குரோக்கடைல் டிஷர்ட்ஸ் எல்லாம் $18, பாக்ஸ் ஷர்ட்ஸ் வந்து $14, அதே வேளையில் செக் ஷர்ட் வந்து $15, பிரிண்டட் ஷர்ட்ஸ் வந்து $15 பெற்றுக்கொள்ளலாம். அப்படி எக்கச்சக்க தெரிவுகள் உங்களுக்காக காணப்படுகின்றன. இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த இன்று வரைக்கும் நீங்கள் இந்த பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நீங்கள் $200 மேல் கொள்வனவு செய்கின்ற அனைவருக்கும் கிஃப்ட் காத்திருக்கின்றது. அதிலும் நீங்கள் $1000 மேல் கொள்வனவு செய்யும் போது உங்களுக்கு முதலாம் பரிசாக ஒரு $1000 பெறுமதியான சாரி, இரண்டாம் பரிசாக $500 பெறுமதியான சாரி, மூன்றாம் பரிசாக $250 பெறுமதியான சாரிகளை வெல்வதற்கான வாய்ப்பும் காத்திருக்கின்றது.
2: எனவே நீங்கள் நேரடியாக வரலாம். ஆயிஷா சில்க்கு தொலைபேசி இலக்கம் 416-298-6116.

12:53 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்குகின்ற ஜோதி விழா 2026 இன்றைய தினம் கூட மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் இடம்பெறவுள்ளதை அறிய தந்திருக்கின்றார்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
5: சுத்தம் தரம் மலிவுடன்

நேரம் 1:51. இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 28 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் eastfm.co.uk உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்றசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

ஒரு மணி ஆறு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ லித்து கொண்டிருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து காட்டுத்தீர நிலைமை வந்து மேலுமே தீவிரமடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் காட்டுத்தீ வந்து வேகமாக பரவியதால் கிட்டத்தட்ட 5000 அதிகமானோர் வந்து தங்களோட வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அவசர வெளியேற்ற உத்தரவு கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதாம். இதில் வந்து மாகாணம் முழுவதுமே தற்போது சுமார் 130 காட்டுத்தீக்கள் வந்து எரிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவற்றில் கிட்டத்தட்ட பாதி தீக்கள் கடந்த வார இறுதியில் மட்டுமே அந்த புதிதாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கின்றார்களாம். பல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் அந்த வறண்ட வானிலை காரணமாக தான் இந்த தீ வந்து மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கு அப்படின்னு கூறப்பட்டிருக்கின்றது. இதனால் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்களாம். இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா காட்டுத்தீ சேவை திணைக்களத்தினால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த சில நாட்களுக்கு கூட தீ பரவுற அபாயம் வந்து நீடிக்கும் அப்படின்றதால வெளியேற்ற உத்தரவுகளை வந்து மக்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கூட எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நேரம் 1:07 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்குகின்ற ஜோதி விழா 2026 வந்து இன்றைய தினம் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இடம்பெற உள்ளதை வந்து அறிய தந்திருக்கின்றார்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி.
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: விட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி. கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஒரு மணி 21 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரோண்டோவில் மிமிகோ பகுதியில் வந்து நேற்று அதிகாலையில் வந்து ஒரு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்காம். இது எங்கே அப்படின்ட்டு பார்க்கும்போது லேக்ஷோர் பிளவர்ட் வெஸ்ட்டுக்கும் ராயல் யாக் ரோட்டுக்கும் அருகே இருக்கின்ற ஒரு வணிக கட்டிடத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தீ விபத்து ஏற்பட்ட உடனே வந்து அங்கே தீயணைப்பு படையினர் கூட சென்றுட்டாங்களாம், அதை கட்டுப்பாட்டுக்கு கூட கொண்டு வந்துட்டாங்களாம். இந்த சம்பவத்தில் வந்து எந்த விதமான உயிரிழப்போ அல்லது காயமோ கூட ஏற்படையில அப்படின்ட்டு அதிகாரிகள் வந்து தெரிவித்திருந்தாலும் கூட, இந்த தீ விபத்து வந்து ஒரு திட்டமிட்ட தீ விபத்தா இருக்குமோ அப்படின்ற ஒரு கோணத்துல வந்து விசாரணை வந்து மேற்கொண்டு வருகிறார்களாம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆரம்ப கட்ட ஆதாரங்களும் அந்த தீ விபத்து ஏற்பட்ட விதமும் வந்து போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு திட்டமிட்ட தீ வைப்பு அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தானாம் இரண்டு பேரும் வந்து இணைந்து விசாரித்து வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கான காரணம் வந்து இப்போ வரைக்குமே உறுதியாக தெரியவில்லை அப்படின்னு தான் கூறியிருக்கிறாங்க. ஆனால் இது சம்பந்தமான ஏதாவது தகவல்கள் தெரிந்தால் வந்து ட்ரோண்டோ காவல்துறையை வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து காவல்துறையினர் வந்து கேட்டிருக்கிறார்களாம். ஏதாவது தகவல் தெரிந்தால் நாங்களும் காவல்துறைக்கு சொல்லலாம். நேரம் 1:23 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் ஆயிஷா சில்க்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: காப்ரோ நகரில் 15,000 சதுர அடி பரப்பு கொண்ட பிரம்மாண்டமான காட்சியறையுடன் உங்களை வரவேற்கின்றது ஆயிஷா சில்க். 4th anniversary மெகா சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய தினம் நிறைவு நாளாக இருக்கின்றது. அனைத்து பொருட்களையும் நீங்கள் அப் டு 50% ஆஃபில் பெற்றுக் கொள்ள முடியும். சாரைகள், சல்வார், பிரைடல் லெஹங்கா, டிசைனர் லெஹங்கா, மென்ஸுக்கான சர்வாணி, மென்ஸுக்கான குர்தா, ஜுவல்லரி ஐட்டம் அனைத்தையுமே இன்றைய தினம் மாத்திரம் நீங்கள் அப் டு 50% ஆஃபில் பெற்றுக் கொள்ள முடியும். சிவ காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமிசில்க் சாரீஸ் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். $200க்கு மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கின்றது. $1,000க்கு மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்கள் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாம் பரிசாக $1,000 பெறுமதியான சாரி, இரண்டாம் பரிசாக $500 பெறுமதியான சாரி,
2: அதே போன்று 10th sale இன்றோட நிறைவு பெற இருக்கின்றது. இன்று இரவு 10 மணி வரைக்கும் தான் இந்த வாய்ப்பு உங்களுக்காக இருக்கின்றது. 10th லே பிரிண்டட் சாரீஸ் எல்லாம் $10 இருந்தும், அதே போன்று ஆர்ட் சில்க் சாரி $20, காட்டன் சில்க் சாரீஸ் வந்து நீங்கள் $30க்கு பெற்றுக்கொள்ளலாம். காட்டன் சாரி செமி சில்க் வந்து 40 இருந்தும், அதே போன்று மிக்சி வகையிலன்னு சொல்லி பார்க்கையிலே ப்ரீத்தி ஈகோ பிளஸ் வந்து 150, ஸ்டீல் 190, ஸ்மீட் 190, விடியம் 3 pieces 140, 5 pieces வந்து 275, ப்ரீமியம் 5 pieces 190, அதே போன்று 2 liter ப்ரீமியம் வெட் கிரைண்டர் 275க்கு பெற்றுக்கொள்ள முடியும். இடியப்ப உரல் வந்து பிராஸ் 25, சில்வர் 25, ஜூஸ் மேக்கர் வந்து 20, அதே வழியில் கரம்போர்டு இருக்கின்றது சிறியது வந்து 40க்கும் பெரியது 50க்கும், மில்க் பாய்லர் $12, அப்பஜட்டி 20, ஹாட்பாட் வந்து 20, ப்ரெஷர் குக்கர் வந்து 3 liter 40 சொல்லி இருக்கின்றது. அதையும் தாண்டி 5 liter, 7 liter, 11 liter எல்லாம் இருக்கின்றன. உங்கள் தெரிவுக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ரைஸ் குக்கர் $30 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ரொட்டி மேக்கர் 55 cents, மணிக்கோ $55, அதே போன்று கோகனட் ஸ்கிரேப்பர் வந்து 85க்கும், இடியப்ப மிஷின் வந்து 85க்கும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மெகா சேல் இன்றைக்கு மாத்திரம்தான் உங்களுக்கு வாய்ப்பு. இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும்.
1: டென்சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக பிரமாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு பெருந்தொகையான ஐட்டம்ஸ் மிக மிக மலிவு விலைகளில் தந்து கொண்டிருக்கிறார்கள். சாரீஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் $10, சல்வார் ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, லெஹங்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் $50, குர்தி டாப் $10, ஹவுஸ் கோட் $10, லெகிங்ஸ் $2 for $15, சாரீஸ் கேட் $2 for $15, மென்ஸுக்கான சாரம் $3 for $10, $2 for $15, டிஷர்ட் $3 for $15, $2 for $15, $2 for $10க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். க்ரோக்கடைல் டிஷர்ட்ஸினை நீங்கள் $18க்கு பெற்றுக்கொள்ள முடியும்.
2: இது வந்து மார்னிங் சைட் அண்ட் சிங்ஸ் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற ஐஷா சில்க். 4162986116.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பிக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது எந்தவித புதிய தாக்குதல்களுக்கும் உத்தரவிடுவதை நிறுத்துவதாக அவர் நேற்று கூறியிருந்தார். மறுபுறத்தில் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நடத்தவில்லை என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சரை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தாமதமாகியுள்ளதை இன்று இடம்பெற்ற தமிழ் பேசும் கட்சிகளுடனான சந்திப்பில் ஒப்புக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விரைவில் அதற்கான பணிகள் ஆரம்பிக்கும் என உறுதியளித்ததாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எனினும் புதிய அரசியலமைப்பை விட மக்கள் ஒப்பந்தம் ஒன்றே தற்போது அவசியம் என ஜனாதிபதி கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாதமை, ராணுவத்தின் வசமுள்ள மக்களின் நிலங்களை விடுவித்தல், மலையக மக்களின் காணிகளை உரிமைகள் போன்ற விடயங்கள் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. காவிரி விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசை குற்றம் சாட்டி தஞ்சாவூரில் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் கேட்கவே கூசுகின்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளதாக பாஜக முக்கியஸ்தர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டித்துள்ளார். ஊழல் செய்துவிட்டு சிறை செல்வதை பெருமையாக நினைக்கும் திமுகவினரிடம் அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாதென அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஒரு மணி 37 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் கூட மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இடம்பெற உள்ளதை அறிய தந்திருக்கின்றார்கள்.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 4 3 7 8 6 0 7 0 0 2.

0: 437-860-7002. All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462. 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
3: எங்க போனாலும், எங்க இருந்தாலும் ஈஸ்டகம். லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.

0: 1:46 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னென்னு சொன்னா, போலி இணையதளங்கள் மூலமாக அந்த டொரண்டோ ஐலாண்ட் ஃபெரி டிக்கெட்டுகள் வந்து விற்கப்படுகின்றதாம். அதை வந்து சற்று எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில போலி இணையதளங்கள் வந்து தாங்க தான் டொரண்டோ நகரத்தில் அதிகாரப்பூர்வமான தளம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவற்றில் வந்து டிக்கெட்டுகளை வாங்குபவர்களிடமிருந்து உங்களது பணம், கிரெடிட் கார்டு விவரங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை வந்து திருடிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டொரண்டோ ஐலாண்ட் ஃபெரி டிக்கெட்டுகளை வந்து அதிகாரப்பூர்வமாக நீங்கள் சிட்டி ஆஃப் டொரண்டோட இணையதளத்தில் மட்டுமே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மிக கண்டிப்பாக கூறியிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் சமூக ஊடக விளம்பரங்கள் அல்லது தெரியாத இணையதள இணைப்புகள் மூலம் நீங்கள் டிக்கெட் வாங்க வேண்டாம், அப்படி வாங்கும்போது உங்களோட பணத்தை வந்து நீங்க இழந்து விடுவீர்கள் அப்படின்னு கூட கூறியிருக்கிறாங்க. இது இப்பையிலிருந்து இந்த மாதிரியான மோசடிகள் இடம்பெறுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குழந்தைகளுக்காகட்டும் இளைஞர்கள் மற்றும் சீனியர் சிட்டிசன்களுக்கு வந்து இலவசமாக இந்த டொரண்டோ ஐலாண்ட் ஃபெரி டிக்கெட் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ அறிவித்த பிறகுதானா இவ்வாறான மோசடிகள் வந்து நடைபெறுது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே திரும்பவும் ஞாபகப்படுத்துறாங்க, வேறு இணையதளங்களுக்கு சென்று நீங்கள் இந்த டொரண்டோ ஐலாண்ட் ஃபெரி டிக்கெட்டை வந்து வாங்க வேணாம் அப்படின்னும், சிட்டி ஆஃப் டொரண்டோட வெப்பேஜில் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கின்றார்கள். நேரும் 1:47 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் ஆயிஷா சில்க்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மார்னிங் சைட் அண்ட் ஃபிக்ஸ் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற ஆயிஷா சில்க் தங்களுடைய 4வது அனிவர்சரி பூர்த்தியை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான சீலினை வெள்ளிக்கிழமை தொடங்கி இருந்தார்கள். இன்றைக்கு நிறைவு நாள் 4வது நாளாக இருக்க போறது. இன்றிரவு 10 மணி வரைக்கும் தான் இந்த வாய்ப்பு உங்களுக்காக இருக்கின்றது. கடை முழுவதிலும் இருக்கின்ற எல்லா பொருட்களும் வந்து 30-50% அதில் குறிப்பாக மிகப்பெரிய ஒரு டென்ட் வழியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே நீங்கள் 50% வரையில் விலை கழிவில் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக புத்தம் புதிய வரவுகளும் ஏராளமாக வந்திருக்கின்றன. சாரீஸ், ஷல்வாஸ், பிரைடல் லெஹெங்கா, டிசைனர் லெஹெங்கா, மென்ஸ் ஷெர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரி என்று சொல்லி எக்கச்சக்க கலெக்ஷன். குறிப்பாக ஆண் அதாவது மணமகன் மணமகள் தெரிவுகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. லெஹெங்காஸ் எல்லாம் இருக்கின்றன. சாரீஸ் என்று சொல்லி பார்க்கையில் பியோ காஞ்சிபுரம் சாரி 150 ஆரம்பிக்கின்றது. ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் $50 இருந்தும், காட்டன் சாரீஸ் எல்லாம் $30 இருந்தும், செமி சில்க் சாரீஸ் வந்து 60 இருந்தும், ஆர்ட் சில்க் சாரீஸ் வந்து $20 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம்.
2: Rice cooker starting from $30, roti maker $55, coconut scraper $85, idiyappam machine $85. Preeti Mixi Eco Plus $150, Steel $190, Meat $190, Medium 3 pieces $140, 5 pieces $275, Premium 5 pieces $190, 2 liter Premium Bed Grinder $275, இடியப்ப உரல் பிராசில் ஆனது $25, சில்வரில் ஆனது $25 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஜூஸ் மேக்கரை $20 இருந்து பெற்றுக் கொள்ளலாம். கேரம்போர்ட் சிறிய அளவிலானது $40, பெரிய அளவிலானதை $50 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். மில்க் பாய்லர் $12, அப்பச்சட்டி பெரியது $20, ஹாட்பாட் செட் ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, பிரஷர் குக்கர் 3 லிட்டர் அடங்கியது $40 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
1: அதே போன்று சாரீஸ் எல்லாம் டென்டிலே நீங்கள் $10 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஷல்வாஸ் வந்து $30 இருந்தும், லெஹெங்கா $50 இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். குர்த்தி டாப்ஸ் எல்லாம் $10, ஹவுஸ் கோட் வந்து $10, லெகிங் $2 for $15, சாரி ஸ்கர்ட் $2 for $15, அப்பச்சடி $20, ரைஸ் குக்கர் $30. அதே போன்று ஆண்களுக்கான சரம் $3 for $10, $2 for $15, டிஷர்ட்ஸ் வந்து $3 for $15, $2 for $15, $10 என்று சொல்லி வெவ்வேறு தெரிவுகள். க்ரொக்கடைல் டிஷர்ட்ஸ் வந்து $18, பக் ஷர்ட்ஸ் வந்து $14, செக் ஷர்ட்ஸ் வந்து $15, பிரிண்டட் ஷர்ட்டும் வந்து $15 பெற்றுக்கொள்ளலாம்.
2: அதே வரை சர்வாணி மென்ஸுக்கானது 30% ஆஃபர் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தின நிறைவு தினம், இந்த அப்டு 50% ஆஃபர் இந்த பரவும் வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். $200 மேல் கொள்வனர் செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கிறது. $1000 மேல் கொள்வனர் செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் $1000 சாரி, செகண்ட் ப்ரைஸ் $500 பெறுமதியான சாரி, தேர்ட் ப்ரைஸ் $250 பெறுமதியான சாரியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-298-6116.

0: நேரம் 1:55 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்குகின்ற ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் கூட மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இடம்பெற உள்ளதை அறிய தந்திருக்கின்றார்கள்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.

2:05 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 25 டிகிரி செல்சியஸ், 28 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பிரகாசமான ஒரு நாளாக இருக்கின்றது. மாலை வெளியில் 23 டிகிரி செல்சியஸ், 27 உணர இருக்கின்றோம். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 2:06 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்குகின்ற ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் கூட மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இடம்பெற உள்ளதை அறிய தந்திருக்கின்றார்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது தமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
2: தமிழர் நாள் திருவிழா.
1: கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் திருவில், பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காபரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காபரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காபரோ. 4372632394 416-289-9993.
7: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: 2:20 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. த கார்டினல் எக்ஸ்பிரஸ்வே பயன்படுத்துபவர்களில் சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுத்திருக்கின்றார்கள். அதாவது வருகின்ற புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 5 முதல் அதிகாலை 12:01 முதல் பார்க்லவுன் ரோட்டிலிருந்து மேற்கு நோக்கி, அதாவது நீங்கள் வெஸ்ட் பவுண்ட் செல்லுகின்ற கார்டினல் எக்ஸ்பிரஸ்வே வந்து ஆன் ரேம்ப் வந்து முழுமையாக மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அங்கே நுழையும் சாலை வந்து மூடப்பட்டிருக்கும் முற்றாக அன்றிலிருந்து அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கார்டினல் எக்ஸ்பிரஸ்வே வந்து மறுசீரமைப்பு பணிக்காக வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வார டிசம்பர் வரைக்குமே முழுமையாக மூடிய நிலையிலேயே காணப்படும் அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து கூறியிருக்கின்றார்கள். இந்த வழித்தடத்தை வந்து பயன்படுத்துபவர்கள் வந்து மாற்று ஆன் ரேம்பை வந்து பயன்படுத்த திட்டமிடுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் எத்தோப்பிக்கோ மற்றும் மிமிகோ பகுதிகளில் பயணிப்பவர்களாக இருந்தால் உங்களோட கூடுதல் பயண நேரத்தில் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பழியால் நீங்கள் செல்ல முடியாது, மூடி இருக்கும். அதனால் நீங்கள் சுற்றுப்பாதையில் தான் செல்ல வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு முன்கூட்டியே சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். 2:21 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் ஆயிஷா சில்க்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: ஆயிஷா சில்க் மார்னிங் சார் அண்ட் ஃபிங்ஸ் சந்திப்புக்கு அருகே இப்போது தங்களுடைய 4th அனிவர்சரியை முன்னிட்டு ஒரு மெகா சேலை டென்டோடு ஆரம்பித்திருக்கின்றார்கள். தாங்கள் 5th காலடி எடுத்து வைக்கின்ற இந்த நேரத்தில் தங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மன நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அதே போன்று இந்த 4 சேல் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பித்திருந்தது, இன்றைக்கு தான் நிறைவு நாள். ஆகவே இந்த வாய்ப்பினை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் அநேகமான பொருட்களை வந்து 50% விலைக்கழிவில் பெற்றுக் கொள்ளலாம். 30-50% விலைக்கழிவில் அனைத்து பொருட்களையும் பெற்றுக் கொள்ளலாம். எக்கச்சக்கமான ஏராளமான புத்தமுதிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கின்றன. குறிப்பாக மணமகன் மணமகள் தெரிவுகளும் நிறைந்திருக்கின்றன. சாரி, ஷால்வாஸ், பிரைடல் லெஹங்கா, டிசைனர் லெஹங்கா, மென் ஷெர்வானி, மென் குர்தா, ஜுவல்லரிஸ் என்று சொல்லி அனைத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
2: $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் $1,000 பெறுமதியான சாரி, செகண்ட் ப்ரைஸ் $500 பெறுமதியான சாரி, தேர்ட் ப்ரைஸ் $250 பெறுமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது. ரைஸ் குக்கர் ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, ரொட்டி மேக்கர் ஸ்டார்டிங் ஃப்ரம் $55, கோக்னட் ஸ்க்ரேப்பர் $85, இடியப்ப மெஷின் $85, கரம்போர்ட் $40, $50 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ப்ரீத்தி மிக்ஸி ஏகோ பிளஸ் $150, ஸ்டீல் $190, சிமிட் $190, மீடியம் 3 பீசஸ் $140, 5 பீசஸ் $275, பிரீமியம் 5 பீசஸ் $190, 2 லிட்டர் பிரீமியம் வெட் கிரைண்டர் $275 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மில்க் பாய்லர் இணைவி $12, அம்பச்சட்டி பெரிய அளவிலானதை $20 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹாட் பாட் எல்லாம் இருக்கின்றது, $20 இருந்து அவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
1: அதே போன்றே காஞ்சிபுரம் சாரீஸ், பியோ காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் 150 ஃபேன்சி சாரீஸ் 50 காட்டன் சாரீஸ் வந்து $30 பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்ற செமி சில்க் சாரீஸ் எல்லாம் 60 ஆர்ட் சில்க் சாரீஸ் 20 பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி நீங்கள் டென்டிலே வந்து சாரீஸ் $10 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஷால்வாஸ் எல்லாம் 30 லெஹங்கா வந்து 50 பெற்றுக்கொள்ளலாம். குர்த்தி டாப் $10, ஹவுஸ் கோட் $10. அதே வேளையிலே நீங்கள் மென்ஸுக்கான சரம் 3 for 10, 2 for 15 என்று சொல்லி டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றன. 3 for 15, அதே போன்று 2 for 15, 10 என்று சொல்லி இருக்கின்றன.
2: ப்ரீமியர் 5 பீசஸ் செட் வந்து $190 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இடியப்ப உரல் பிராஸ்லானது $25, சில்வரிலானது $25, ஜூஸ் மேக்கர் ஸ்டார்டிங் ஃப்ரம் $20. இதை விட ப்ரெஷர் குக்கர்ஸ் இருக்கின்றது, 3 liter, 5 liter, 7 liter, 11 liter என்று 3 liter அடங்கிய ப்ரெஷர் குக்கரை நீங்கள் $40 பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக வருவதற்கு ஆயிஷா சில்க் தொலைபேசி இலக்கம் 416-298-6116.

2:29 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்குகின்ற ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இடம்பெறவுள்ளதை அறிய தந்திருக்கின்றார்கள்.

0: கனடாவின் வெஸ்ட்ஜெட் விமான சேவை நிறுவனத்திற்கும் அதன் கிட்டத்தட்ட 4,400 பணியாளர்களுக்கான தொழிற்சங்கத்திற்கும் இடையில் பணியிட ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் விமான சேவைகளை பாதித்த பணிப்புறக்கணிப்பு முடிவுக்கு வந்துள்ளது. அர்த்தமுள்ள முன்னேற்றங்களை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்குவதாக தொழிற்சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் உரிமையை தமிழக வெற்றிக் கழக அரசு நிலைநாட்ட தவறியதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுகவினரால் தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் முறையாக காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு வந்ததாக தெரிவித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையை திருடர்கள் எனவும் ஜோக்கர்கள் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக அரசின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முதலாவது வரவு செலவு திட்டம் நாளை மறுதினம் சட்டசபையில் கொண்டுவரப்படும் நிலையில் திமுக சும்மா விடப்போவதில்லை என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். இலங்கையின் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ள 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயற்படும் நாட்டை உருவாக்குவதற்கான அடித்தளம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளதாக இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-506-9552.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Kumudayil, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
0: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: 2:44 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் இருக்கின்ற கொஸ்கோ நிறுவனம் பல பொருட்களுக்கு வந்து வாலண்டியரிங் ரீகால் வந்து செய்திருக்குதாம். இதில் ஒரு பொருள் ரெண்டு பொருளாண்டு பார்த்தா இல்லை, பல பொருட்களுக்கு வந்து அவர்கள் வந்து ரீகால் செய்திருக்கிறாங்க. அதில் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தா க்ரொசோன் வந்து முக்கிய இடத்துல இருக்குது. நீங்கள் க்ரொசோன் வாங்கியிருப்பீங்க அப்படின்ட்டு சொன்னால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பேனசோனிக் ஃப்ளாஷ் எக்ஸ்பிரஸ் டோஸ்டர்ட் ஓவன் மாடல் நம்பர் NP G205, இது வந்து எலக்ட்ரிக் ஷாக் மற்றும் தீ விபத்து ஏற்படுற அபாயம் இருக்கு அப்படின்றதுனால நாங்கள் ரீகால் செய்யறோம் அப்படின்னு சொல்லி கொஸ்கோ நிறுவனமே வந்து அறிவித்திருக்கு. அது அதை இதையும் தாண்டி குழந்தைகளுக்கான சில கேண்டி பார்ஸ் கூட அவர்கள் ரீகால் செய்யறாங்களாம். மேலும் குழந்தைகளுக்கான கோ கார்ட்ஸ் கூட ரீகால் செய்யறோம். இவ்வாறு பல பொருட்கள் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சமீபத்தில் கொஸ்கோல வந்து ஏதாவது பொருட்கள் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட பில் நம்பரை வச்சு இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கொஸ்கோட வெப்சைட்டுக்கு போயிட்டு எந்த பொருட்கள் எல்லாம் அவங்க ரீகால் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க பாவனையில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே வாங்கி இருந்தீங்க இவ்வாறான பொருட்களை அப்படின்னு சொன்னா உடனடியாக இதை பாவிப்பதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கொஸ்கோ நிறுவனமே வந்து அறிவிப்பு விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொருட்கள் வந்து ரீகால் இருக்கா அப்படின்றத மாடல் நம்பர் அல்லது லாட் நம்பரை வைத்து நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க கொஸ்கோவுக்கு வந்து இதை வந்து திருப்பி ஒப்படைத்து விட்டு தேவையான நீங்க பணத்தை கூட திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்கோ நிறுவனத்தின் வழிமுறைகளை வந்து நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறான பொருட்கள் வந்து நீங்க வாங்கி இருக்கிறீங்க சமீபத்தில் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க கொஸ்கோ நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். 2:46 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் ஆயிஷா சில்க்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: காபரோ நகரில் 15,000 சதுர அடி பரப்பு கொண்ட பிரம்மாண்ட காட்சியறையுடன் உங்களை வரவேற்கின்றது ஆயிஷா செல்க். இப்போது 4th anniversary மெகா சேல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த மெகா சேலின் நிறைவு தினம். எனவே நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு பிடித்தமானவற்றை அப் டு 50% ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம். சாரி, சல்வார், பிரைடல் லெஹங்கா, டிசைனர் லெஹங்கா, மென்ஸுக்கான சர்வாணி, மென்ஸுக்கான குர்தா, ஜுவல்லரி என்று அனைத்தையுமே அப் டு 50% ஆஃபில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மிக பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு பெருந்தொகையான ஐட்டம் மிக மிக விலை மறைவு விலையில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Sari starting from $10, salwar starting from $30, lehenga starting from $50, kurti tops $10, house coats $10, leggings $2 for $15, sarees skirt $2 for $15, men's kana saram $3 for $10, $2 for $15, t-shirts $3 for $15, $2 for $15, $2 for $10 endru நீங்கள் குறைந்த விலைகளில் இந்த நாள் மட்டும் வாங்கிக் கொள்ள முடியும்.
2: அதே போன்று மிக்சி வகைகள் ஈகோ பிளஸ் வந்து 150, ஸ்டீல் வந்து 190, மீட் 190, மீடியம் 3 பீசஸ் 145, பீசஸ் 275, ப்ரீமியம் 5 பீசஸ் வந்து 190க்கும், 2 லிட்டர் ப்ரீமியம் வெட் கிரைண்டர் 275க்கு பெற்றுக்கொள்ளலாம். ரைஸ் குக்கர் 30, ரொட்டி மேக்கர் 55, கோகனட் ஸ்க்ரேப்பர் 85, அதே போன்று இடியப்ப மெஷின் வந்து 85க்கு பெற்றுக்கொள்ள முடியும். இடியப்ப உரல் பிராஸ் சில்வர் போன்றவற்றை $25க்கும் பெற்றுக் கொள்ளலாம். ஜூஸ் மேக்கரும் $20க்கு இருக்கின்றது. அதே போன்று மில்க் பாய்லர் 12, அப்பச்சட்டி 20, ஹாட் பாட் வந்து பிக் வந்து $20க்கும், ப்ரெஷர் குக்கர் 3 லிட்டர் $40 அப்படின்னு சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கரம்போர்டு சிறியது 40க்கும், பெரியது 50க்கும் பெற்றுக்கொள்ளலாம்.
1: $200க்கு மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கின்றது. $1000க்கு மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் $1000 பெறுமதியான சாரி, செகண்ட் ப்ரைஸ் $500 பெறுமதியான சாரி, தேர்ட் ப்ரைஸ் $250 பெறுமதியான சாரி வழங்கப்பட இருக்கிறது. நீங்கள் நேரடியாக வரலாம். இன்று மட்டுமே அப் டு 50% ஆஃபில் நீங்கள் இந்த மெகா சேலில் வாங்கிக் கொள்ள முடியும். சாரி, சல்வார், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்கா, மென்னுக்கான ஷர்வானி, குர்தாஸ் மற்றும் பெண்களுக்கான ஜுவல்லரி என்று அனைத்தையுமே இன்றைய தினம் மட்டும் அப் டு 50% ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம்.
2: அதே போன்று கிட்ஸுக்கான ஷால்வா 10, 20 என நீங்கள் வெவ்வேறு தெரிவுகள் இருக்கின்றன. கிட்ஸுக்கான லெஹங்கா $10, $20 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் மிக மிக மலிவாக. அதே போன்று லெஹங்கா பெண்களுக்கானது 50, 60 என்ற தெரிவுகள் இருக்கின்றன. ஷால்வா 30, 40, 60 என்று சொல்லியெல்லாம் தெரிவுகள் காணப்படுகின்றன. மென்ஸுக்கான சரம்ஸ் எல்லாம் நீங்கள் 3 for $10 அப்படின்னு சொல்லியெல்லாம் எக்கச்சக்கமான தெரிவுகள் காணப்படுகின்றன. பிராஸ் நிறைகுடம் செட் பெரியது 160க்கும், சிறியது வந்து 140க்கும் பெற்றுக்கொள்ளலாம். இரவு 10 மணி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்காக இருக்க போகிறது. அவை நேரடியாக வர மார்னிங் செட் பிங்க் சந்திப்புக்கு அருகே ஐஷா சில்க் 4162986116.
0: 2:49 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான அல்பியன் வூட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரீஸ் அப்பல்லோ அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸில் இப்பொழுது. தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். இந்த தகவலுடன் நாங்களும் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் சிங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் ரஷிதா இணைந்திருப்பார். இதே போல வேண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட் கடை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto Exclusive Radio Partner East FM 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
6: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.

நன்றி சிறக்கா. நேரம் 3 மணி திறக்கம் 5 மணி வரை திசையெங்கும் கிளக்கோடிந்திருக்க போறீங்க. டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் என நிலை 30 டிகிரி செல்சியஸ். இன்று மாலை 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. திசையெங்கும் கிழக்கில் இன்று மேலான தகவல்கள் உங்களுக்காக வர காத்துட்டு இருக்க தொடர்ந்து மணிந்திருங்கள். எங்களோட பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் இன் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இடம்பெற உள்ளதை அறிய தருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் ஜனநாயகன் திரைப்படத்தில் இருந்த

படித்தது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்-இன் திசையெங்கும் கிழக்கு. அண்ட் இந்த நேரத்தில் அப்படியே நாங்கள் ஹாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கம் ஒருக்கா போயிட்டு வந்துடலாம். ஹாலிவுட்ல வந்து நிறைய திரைப்படங்கள் இந்த வார இறுதியில் வந்தாலும் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட அதே அந்த திரைப்படம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. திரைப்படம் வெளியான முதல் வாரத்திலேயே 355 மில்லியன் டாலர்களை மொத்தமாக வசூலித்திருக்கின்றது. டாப் ஃபைவ்ல 5வது இடத்துல மோவானா திரைப்படமும், 4வது இடத்துல மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ், முதல் 3 இடங்களில் 3வது இடத்துல டாய் ஸ்டோரி 5. இந்த வார இறுதியில் 6.3 மில்லியன் டாலர்களை வசூலித்திருக்கின்றது. மொத்தமாக 462 மில்லியன் டாலர்களை இந்த திரைப்படம் வசூல் செய்திருக்கின்றது. அதே மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வெளியான த ஒடிசி திரைப்படம் இதுவரைக்கும் 396 மில்லியன் டாலர்களை வசூல் செய்திருக்கின்றது. இந்த வார இறுதியில் மட்டுமே 51 மில்லியன் டாலர்கள் வசூலை எட்டியிருக்கின்றது ஒடிசி திரைப்படம். அதே மாதிரி இந்த வாரம் வெளியான ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படம் மொத்தமாக இந்த வாரம் வெளியாகி 355 மில்லியன் டாலர்களை வசூல் செய்திருக்கின்றது. இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படின்னு சொல்ல போனால் இந்த திரைப்படம் மார்வல்ட இன்னொரு அங்கம், ஏற்கனவே அவங்க இன்னொரு பெரிய ஒரு வெஞ்சரான டூம்ஸ் டே வெளியாக போகுது. ஸோ அதுக்கெல்லாம் அடுத்தடுத்து இருக்கிற கட்டமாக தான் இந்த திரைப்படம் பார்க்க எல்லாராலும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த ஒடிசி திரைப்படம். இந்த ஒடிசி திரைப்படம் வந்து வந்ததும் போதும் கிறிஸ்டோபர் நோலன் ஒரு புதிய ஒரு அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வெளியான ட்ரோய் திரைப்படத்தை அந்த காலகட்டத்தில் டிரெக்ட் பண்ண இருந்ததே வந்து கிறிஸ்டோபர் நோலன் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது அவருக்கு அந்த டைமில் அவர் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக இல்லாத பட்சத்தில் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ மறுபடியும் அவருடைய பார்வையில் இந்த ஒடிசி திரைப்படம் இப்பொழுது இது ஒரு கிரீக் மெத்தாலஜியை தழுவி வந்த திரைப்படமாக இருக்குது. இதில் மேட் டேமன், டாம் ஹாலண்ட், டிராவிஸ் ஸ்காட், ஆன் ஹாத்வே, ராபர்ட் பேட்டின்சன், கோரி ஹாக்கின்ஸ்னு ஏராளமானவர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஏற்கனவே எல்லாருக்கும் பரிசுமான ஒரு கிரீக் மெத்தாலஜியை பற்றினது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து இதில் என்ன புதுமையாக பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த திரைப்படம் உருவான விதமும் சரி, இந்த திரைப்படத்தில் வந்து இந்த கதையும் சரி, ரொம்ப ஸ்லோ அண்ட் காமாக போகிற ஒரு திரைப்படம் தான். பாக்ஸ் ஆஃபீஸில் இப்பொழுது இன்னொரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு. வலிக்கின்றது புத்தம் புதிய பாடல் ஓம் சாப்டர் 1 உதிரம் திரைப்படத்திலிருந்து சாயா பேங்கர் இசையல்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4370002
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
6: மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
7: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
8: என்றும் இசையுடன்
9: உங்களுடன் 102.7.

0: 11:22 அடுத்தது AOT திரைப்படத்திலிருந்து பாடல் ஜே வி பிரகாஷ்குமார் இசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் திசையெங்கும் கிழக்கு. கர்நாடகா மாநிலத்தில் பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுறதுனால என்ன நடந்தது அப்படின்னா, தமிழக முதல்வர் ஜோசப் விஜயன் வந்து பெங்களூருக்கு வந்தால் நன்றாக இருக்காது அப்படின்றதையும், இதன் காரணமாக தான் அவரோட சந்திப்பை நான் வந்து ஒத்தி வச்சேன் அப்படின்றத கர்நாடகா மாநில முதல்வர் TK சிவகுமார் தெரிவித்திருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அது இப்போ கூட இல்லை, அதில் ஆரம்பத்தொட்டே இந்த காவிரி பிரச்சனையினால தமிழ்நாடும் சரி கர்நாடகாவும் சரி முட்டி மோதுனது உண்டு. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல TVK அரசையும் வந்து விமர்சித்துட்டு வராங்க. அது எப்படி வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த காவிரி விவகாரத்தில் சரியான ஒரு முடிவெடுக்க தெரியாதா அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நினைவில், அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி விவகாரத்தில் இருமானங்களுக்கும் இடையில எந்த விதமான கசப்புணர்வும் ஏற்பட விரும்புறது இல்லை, அது என் நோக்கம் கிடையாது, இந்த இரண்டு மாநிலங்களும் பயனடையும் வகையில் தீர்வு அமைய வேண்டும், மழை நல்ல முறையில் பொழிந்தால் இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு கர்நாடக முதல்வர். அதே மாதிரி இதன் காரணமாக எதிர்வரும் 3ஆம் திகதி பெங்களூரில் சென்று அந்த மாநில முதல்வர் TK சிவகுமார் வந்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் சந்திக்க இருந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே பெய்து வரும் அடைமழை காரணமாக இப்பொழுது அந்த அணையை வந்து திறந்து விட்டுருக்காங்க. இதனால காவிரி ஆறும் தமிழ்நாட்டுக்கு பாய்ந்திருக்கின்றது. அந்த தகவலோடு ஐஷா சக் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: மார்னிங் சைட் அண்ட் பிங்க் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற ஐஷா செல்க் ஒரு பிரம்மாண்டமான மெகா சேல் ஒன்றினை 4 நாட்களாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தான் நிறைவு நாள். இது வந்து அவர்களுடைய அனிவர்சரி சேலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று 10 மணி வரைக்கும் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும். தங்களுடைய 4வது அனிவர்சரியை முன்னிட்டு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுடைய நன்றிகளை கூட தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஏராளமான பொருட்கள் நீங்கள் கடை முழுவதிலும் இருக்கின்ற புத்தம் புதிய வரவுகள் உட்பட 30-50% விலைக்களவில் பெற்றுக் கொள்ளலாம். சாரி ஷெல்வாஸ், பிரைடல் லெஹங்கா, டிசைனர் லெஹங்கா, மென்ஸ் ஷெர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரிஸ் அண்ட் சொல்லி அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு பாவனை பொருட்கள், சுவாமி படங்கள், சிலைகள், விளக்குகள், இப்படி என்று எஃபெக்டிவ் கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைந்திருக்கின்றன. குறிப்பா சாரீஸ் எல்லாம் வந்து நீங்கள் 150 காஞ்சிபுரம் சாரி எல்லாம் 150 பெற்றுக் கொள்ளலாம். ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் $50 இருந்தும், காட்டன் சாரீஸ் 30 இருந்தும், செமி சில்க் சாரி 60 இருந்தும், ஆர்ட் சில்க் சாரி வந்து 20 இருந்தும் பெற்றுக் கொள்ளலாம்.
2: $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1000 மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் $1000 பரமதியான சாரி, செகண்ட் ப்ரைஸ் $500 பரமதியான சாரி, தேர்ட் ப்ரைஸ் $250 பரமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது. ரைஸ் குக்கர் $30, ரோட்டி மேக்கர் $55, கோகனட் ஸ்கிரேப்பர் $85, இடியப்ப மிஷின் $85, கரம்போர்ட் $40-$50 இருக்கின்றது, பிரீத்தி மிக்சி ஏகோ பிளஸ் $150, ஸ்டீல் $190, சுமித் $190, விடியம் 3 pieces $140, 5 pieces $275, premium 5 pieces $190, 2 liter premium wet grinder $275, இடியப்ப உரல் பிராஸ் $25, சில்வர் $25, ஜூஸ் மேக்கர் $20 இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம், மில்க் பாய்லர் $12, அப்பர் சட்டி பெரியது $20, ஹாட்பாட் $20 இருந்து ஆரம்பிக்கிறது, ப்ரெஷர் குக்கர் 3 liter, 5 liter, 7 liter, 11 liters வந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 3 liter ப்ரெஷர் குக்கர்னை $40 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
1: அதே போன்று டென்ட்லே வந்து நீங்கள் சாரீஸ் எல்லாம் $10 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். ஷால்வாஸ் 30 இருந்தும் லெஹங்காஸ் எல்லாம் நீங்கள் 50 பெற்றுக் கொள்ளலாம். இதையும் தாண்டி குர்த்தி டாப்ஸ் எல்லாம் $10 இருந்து, ஹவுஸ் கோட் $10, அதே போன்று லெகிங்ஸ் 2 for $15, சாரி ஸ்கர்ட்ஸ் வந்து 2 for $15 பெற்றுக்கொள்ள முடியும். கிட்ஸுக்கான ஷால்வாஸ் $10, $20 எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கிட்ஸுக்கான லெஹங்கா $10 இருக்கின்றன, $20 இருக்கின்றது. பெண்களுக்கான லெஹங்கா 50-60 என்று சொல்லி தெரிவித்தால் ஷால்வாஸ் வந்து 30-40-60 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்களுக்கான தெரிவுகள் வகச்சக்கமாக இருக்கின்றன. அவை நீங்கள் நேரடியாக வரலாம் ஐஷா சில்க் மார்னிங் சைட் அண்ட் பிங்க் சந்திப்புக்கு அருகே. 4th anniversary சேல் தான் கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 4162986116.
0: நேரம் 3:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. அண்ட் இந்த நேரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தையும் நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதாவது கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரை இடம்பெற உள்ளதை அறிய தருகிறார்கள். அளிக்கின்றது மற்றொரு 19 புதிய பாடல் அட்ரஸ் திரைப்படத்தில் இருந்து.

East FM 102.7 கேட்டாலே East FM 102.7 தமிழ் செய்திகள்.

0: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பிக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது எந்தவித புதிய தாக்குதல்களுக்கும் உத்தரவிடுவதை நிறுத்துவதாக அவர் நேற்று கூறியிருந்தார். மறுபுறத்தில் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நடத்தவில்லை என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சரை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தாமதமாகியுள்ளதை இன்று இடம்பெற்ற தமிழ் பேசும் கட்சிகளுடனான சந்திப்பில் ஒப்புக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க விரைவில் அதற்கான பணிகள் ஆரம்பிக்கும் என உறுதியளித்ததாக தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எனினும் புதிய அரசியலமைப்பை விட மக்கள் ஒப்பந்தம் ஒன்றே தற்போது அவசியம் என ஜனாதிபதி கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாதமை, ராணுவத்தின் வசமுள்ள மக்களின் நிலங்களை விடுவித்தல், மலையக மக்களின் காணிகள் உரிமைகள் போன்ற விடயங்கள் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. காவிரி விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசை குற்றம் சாட்டி தஞ்சாவூரில் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் கேட்கவே கூசுகின்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளதாக பாஜக முக்கியஸ்தர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டித்துள்ளார். ஊழல் செய்துவிட்டு சிறை செல்வதை பெருமையாக நினைக்கும் திமுகவினரிடம் அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: மனசு.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 11 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: போட்ட புது சேலை உடுத்தி
8: ஸ்காபரோவில்
9: அகரம் சில்க்,
8: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
9: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
8: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
9: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
8: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
9: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: மயிலாட் திரைப்படத்தில் இருந்து அளித்தத பாடல் இது. ஸ்டெஃபமென் திசையெங்கும் கிழக்கு. டோர் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹவுஸ் ட்ரோன் டெலிவரி ப்ரோக்ராமாக ஆரம்பிச்சிருக்கு. இதை டோர் டேஷ் ஏர் அப்படின்னு சொல்லி யூஎஸ் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சர்டிஃபிகேட்டை கிடைச்சதுக்கு அப்புறம் லான்ச் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் ட்ரோன் டெலிவரிஸ் இது யூஎஸில் மட்டும் பிரத்யேகமாக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ் வந்து இந்த ஆட்டோனோமஸ் டெலிவரியை வந்து புஷ் பண்ணுறதுக்கு இது ஒரு முதற்கட்டமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டோர் டேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஓன் ஏர்க்ராஃப்டையும் இன்னொரு ப்ராடர் ட்ரோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த டோர் டேஷ்ட க்ரோயிங் ஃபீல்டை வந்து இன்னும் அபிவிருத்தி பண்ணோம். ஒரு ட்ரோன் டெலிவரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் ஏர், ஆல்ஃபபெட் ஓன் விங் அண்ட் ஜிப்லைன் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோடு நாங்கள் வந்து கைகோர்க்க போகிறோம். இதனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வரப்போது மக்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ட்ரோன் டெலிவரி பார்ட்னர்ஸாக விங், ஃப்ளை டேக்ஸ் வந்து இப்பொழுது டோர் டேஷோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு ஆயிஷா சில்க் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: மார்னிங் சார், என் பிங்க் சந்திப்புக்கு இருக்கின்ற ஆயிஷா சில்க் போது தங்களுடைய 4வது அனிவர்சரியை முன்னிட்டு ஏராளமான டீல்ஸ் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். கடையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களும் வந்து 30-50% ஆஃபில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 4 மெகா சேலாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது டென்ட் கூட வழியிலே அமைக்கப்பட்டு இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 4வது நிறைவு நாள் என்றுதான் இன்று இரவு 10 வரைக்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கின்றது. சாரீஸ், ஷல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்கா, டிசைனர் லெஹெங்கா, மென் ஷெர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரி என்று சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் up to 50% பெற்றுக் கொள்ளலாம்.
2: $200 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1000 மேல் கொள்வன செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் $1000 பெறுமதியான சாரி, செகண்ட் ப்ரைஸ் $500 பெறுமதியான சாரி, தேர்ட் ப்ரைஸ் $250 பெறுமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது. இதைவிட வெளியில் டென்ட் அமைக்கப்பட்டு பல பொருட்கள் உங்களுக்காக மறைவு விலையில் தர காத்திருக்கின்றார்கள். ஐஷா செல்ஃப் நிறுவனத்தினர் ரைஸ் குக்கர் $30, ரொட்டி மேக்கர் $55, ஓகனர் ஸ்க்ரேப்பர் $85, இடிப்பா மிஷின் $85, கேரம் போர்ட் ஸ்மால் $40, $50, ப்ரீத்தி மிக்சி ஏகோ பிளஸ் $150, ஸ்டீல் $190, மீட் $190, புதியம் 3 $140, 5 $275, ப்ரீமியர் 5 $190, 2 liter ப்ரீமியம் Premier Wet Grinder $275, இடிய பொருளை $25 அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஜூஸ் மேக்கர் $20, மில்க் பாய்லர் $12, அப்பர் சட்டி பெரிய அளவிலானது $20, ஹாட் பாட் செட் பெரிய அளவிலானது $20 இருந்து ஆரம்பிக்கின்றது. ப்ரெஷர் குக்கர் 3 liter அடங்கியது நீங்கள் $40 பெற்றுக்கொள்ளலாம்.
1: நீங்கள் காஞ்சிபுரம் பியோ காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் 50% ஓஃபில் இந்த 4 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு தான் நிறைவு நாள். பியோ காஞ்சிபுரம் சாரி எல்லாம் $150 ஆரம்பிக்கின்றது. ஃபேன்சி சாரீஸ் $50 இருந்தும், காட்டன் சாரீஸ் $30 இருந்தும், செமி சில்க் சாரி $60 இருந்தும், ஆர்ட் சில்க் சாரி $20 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி டென்டிலே வந்து நீங்கள் சாரி $10 இருந்தும், ஷால்வாஸ் $30, அதே போன்று லெஹெங்கா $50 இருந்து எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். குர்த்தி டாப்ஸ் இருக்கின்றன $10, மென்ஸ் தரம் இருக்கின்றது 3 for $10, 2 for $15 சொல்லி வெவ்வேறு தெரிவுகள். அதே போன்று குரோக்கடைல் டி ஷர்ட்ஸ் வந்து $18 இருக்கும், பாக்ஸ் ஷர்ட்ஸ் வந்து $14, அதே வழியில் செக் மற்றும் பிரிண்டட் ஷர்ட்ஸ் வந்து $15 பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று நீங்கள் இந்த ஏராளமான தெரிவுகள் காணப்படுகின்ற நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆஃபர் கூட இருக்கின்றது. $200 மேல் நீங்கள் கொள்வனவு செய்யும் போது ஒரு கிஃப்டும் காத்திருக்கின்றது. $1000 மேல் கொள்வனவு செய்யும் போது அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாவது பரிசாக $1000 பெறுமதியான சாரி, இரண்டாவது பரிசாக $500 பெறுமதியான சாரி, மூன்றாவது பரிசாக $250 பெறுமதியான சாரியும் ஐஷா சில்க் நிறுவனத்தினர் வழங்குகின்றார்கள். தொடர்ந்து தங்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த சேல் இன்று இரவு 10 வரைக்கும் தான், இன்றைக்கு தான் நிறைவு நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-298-6116.
0: 3:47 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் மாலை 5 முதல் இரவு 9 வரை இடம்பெற உள்ளதை அறிய தருகிறார்கள். அளிக்கின்றது பாடல் இதயமுரளி திரைப்படத்தில் இருந்து.

0: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
1: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
0: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
1: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business.ca.
3: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
9: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
8: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச். சந்திப்பு தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
12: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. டிரான்சோவின் தற்போதைய வெப்பநிலை 27°C உடல்நிலை 30 உள்ளது. இன்று இரவு 23°C ஆக இருக்கப் போவதாக இதில் கூறப்பட்டுள்ளது. எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் விளம்பரங்களுக்கு அழைக்கலாம் 416-8241-2112. ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் மாலை 5 முதல் இரவு 9 வரை இடம்பெற உள்ளதை அறியத்தருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு திசையெங்கும் கிழக்கில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தந்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து மனிதர்கள் உங்களுக்காக தகவல்கள் காத்துட்டு இருக்கு. இந்த மனிதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்தேன்.

வசந்த காலப்பறவை திரைப்படத்திலிருந்து அழித்தது பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. ஆப்பிள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரீஃப்லி US $5 trillion வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எட்டி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லை, இந்த மைல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கம்பெனி இந்த $5 trillion வந்து சர்பாஸ் பண்ணது அப்படின்றது ஆப்பிளே செய்யறோம். முதலாவது இடத்துல நெவிடியா இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.98 trillion ஆக இருந்தது. அண்ட் இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 5 trillion ஆப்பிள்ஸ் மார்க்கெட், அதுவும் குறிப்பாக 5.036 trillion $1 trillion வந்து இது எட்டி இருக்கு. அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இந்த வேர்ல்டாக ஏர்லியே இந்த மந்தில் டிக்ளேர் பண்ணப்பட்டிருந்தாலும் இதுக்கு ஒரு சரியான காம்படிஷனாக நெவிடியா இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு 5 trillion த்ரெஷோல்ல இப்போ வந்து ஆப்பிளும் இருக்காங்க. ஆப்பிளோட அடுத்த கட்ட லான்ச்சும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பது எதிர்பார்ப்பு. பொறுத்து வந்து பார்க்கலாம். 4:11 நிமிடம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
2: தமிழர் நாள் திருவிழா.
1: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் திருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESKலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
0: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7
0: East FM.ca.

ஸ்டைல் திரைப்படத்திலிருந்து எழுத்தது பாடல். நேரம் 4:25. இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான உணவு வகைகள் இருக்குது. ஆனால் 1996 மங்கோலியா பேக்கரி கப் கேக்ஸ், இவங்க வந்து கேக்குகளுக்கு புகழ் பெற்றவங்க. ஆனால் இப்போ இவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிற கேக் என்ன மாதிரியான ஒரு கேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான கேக்கா. ஆனால் அந்த கேக்கை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ப்ரைஸ் டேக் இருக்குது பாருங்கள். சுமார் எல்லா செலிப்ரிட்டிஸும் வந்து உண்ற இந்த இடத்துல இந்த கேக் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாகி இருக்கும். ஆகவே ஒரு கேக் வந்து $360 ப்ளஸ் டாக்ஸ் அளவுக்கு இந்த கேக் இங்கே விற்கப்படுது. பட் அகேன், 1996 இந்த கம்பெனி வந்து கேக் ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ ரிலீஸ் ஆன கேக்கில் என்ன ஸ்பெஷல்னா இது வந்து ஒரு ஸ்டைலிஷான கேக்கா. அந்த தகவலோடு கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் மாலை 5 முதல் இரவு 9 வரை இடம்பெற உள்ளதை அறிய தருகிறார்கள். அளிக்கின்றது பாடல் நீர் பறவை திரைப்படத்திலிருந்து.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7
1: ஈஸ்ட் FM. தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் வெஸ்ட்ஜெட் விமான சேவை நிறுவனத்துக்கும் அதன் கிட்டத்தட்ட 4,400 பணியாளர்களுக்கான தொழிற்சங்கத்துக்கும் இடையில் பணியிட ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் விமான சேவைகளை பாதித்த பணிப்புறக்கணிப்பு முடிவுக்கு வந்துள்ளது. அர்த்தமுள்ள முன்னேற்றங்களை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்குவதாக தொழிற்சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் உரிமையை தமிழக வெற்றிக் கழக அரசு நிலைநாட்ட தவறியதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுகவினரால் தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் முறையாக காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக தெரிவித்துள்ள உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையை திருடர்கள் எனவும் ஜோக்கர்கள் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக அரசின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முதலாவது வரவு செலவு திட்டம் நாளை மறுதினம் சட்டசபையில் கொண்டுவரப்படும் நிலையில் திமுக சும்மாவிடப் போவதில்லை என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். இலங்கையில் இணைந்து செயற்பட்டு தீர்மானித்துள்ள 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுர குமர திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயற்படும் நாட்டை உருவாக்குவதற்கான அடித்தளம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளதாக இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: நேரத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் இரண்டு நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: பாட்டுக்கு
2: நாரதன்,
1: வீணைக்கு
2: வாணி,
1: அழகுக்கு
2: முருகன்,
1: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
1: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
1: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அலையுங்கள் 6477665189, 6477665189.
3: ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் அஹ்சனுல் ஹஃபீஸ் அண்ட் ஐ ஆம் யுவர் ஒன்டாரியோ லிபரல் கேண்டிடேட் இன் எஸ்கார்போ சவுத் வெஸ்ட். வென் ஐ இமிகிரேட்டட் டு கனடா பேக் இன் 2002, ஐ சோஸ் டு மேக் எஸ்கார்போ மை ஹோம். Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better, and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
7: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
6: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
8: மனு, தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங், 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
9: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: கண்டென்ட் திரைப்படத்திலிருந்து அடுத்தது பாடல் 4:44. அந்த நேரத்தில் நாங்கள் ஒடிசி திரைப்படம் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த ஒடிசி திரைப்படம் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வெளியாகி இப்பொழுது சூப்பர் ஹிட் திரைப்படமாக ஹாலிவுட்ல வளம் வந்துட்டு இருக்கு. அநேகமாக அடுத்த வருஷம் அறிவிக்கப்பட இருக்கிற ஆஸ்கர்ல வந்து ஒரு 4-5 விருதுகளும் இந்த திரைப்படம் தள்ளி செல்லும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒடிசி வந்து $250 மில்லியன் பட்ஜெட்ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால கிறிஸ்டோபர் நோலண்ட் கரியர்லேயே அவர் அதிகமான பட்ஜெட்டில் இயக்கின திரைப்படம் இதுதான். அது மட்டும் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஐமேக்ஸ் ஃபிலிம் கேமராவை பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால் இந்த ஐமேக்ஸ் ஃபிலிம் கேமராஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு லார்ஜ் எக்யூப்மெண்ட்டுங்கிறதுனால ஒரு 2 ஆக்டர்ஸ் நடிக்கிற சீன்லேயும் வந்து அவங்களுக்கு அது ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால் நிறைய மிரர்ஸை அவங்க பயன்படுத்தி இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, வளமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது, ஹிஸ்டாரிக் திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது நிறைய சிஜிஐ இப்போலாம் ஏஐ கூட பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஷிப் அண்ட் ஆக்சுவல் ஸ்டோமின் போது இதில் சில காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த திரைப்படத்தில் நடித்த ஹேன் ஹாத்வே வந்து திரைப்பட படப்பிடிப்பின் போது கர்ப்பமாக இருந்திருக்காங்க. சில காட்சிகள் எல்லாமே, அவங்க நடிக்கிற காட்சிகள் எல்லாமே இந்த மலை பிரதேசங்களில் இருந்து இருக்கு. எல்லா நடிகர்களுமே வந்து மலைக்கு ஏறி இறங்கி வந்திருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு மட்டும் தனியாக ஹெலிகாப்டர் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் வந்து காஸ்ட்டுக்கே இன்டர்வியூ கொடுக்கும்போது, படத்தோட ப்ரொமோஷன் இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் தெரிய வந்துதான். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரை இடம்பெற உள்ளதை அறியத் தருகிறார்கள். 4:46.
1: I love.

4:50 திசையங்கம் கிழக்கு நிறைவடையும் நிகழும் வந்தாச்சு. 5 மணிலிருந்து 7 மணி வரை உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரப்போகுது. உங்க விருப்பப்பாளர்களோட இந்த மண்டே எங்களோட சேர்ந்து, அதுவும் இந்த ஹாலிடே சீசனை சேர்ந்து எங்களோட செலிப்ரேட் பண்ணலாம். கால் பண்ணுங்க 4165 4400. இணையும் பொழுது உற்சாகமான பல்களோட இருந்து கொண்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த மணி தேரத்துல காஃபி டபுள் டபுளோட உங்களை சந்திக்க போறேன். கால் பண்ணுங்க 4165544040.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஸ்டம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6-4-7-2-9-3-5-8-9-9.
3: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.

ஐந்து மணி வந்தாச்சு, நானும் வந்தாச்சு. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும், நான்கு ஒன்று ஆறு நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியத்துக்கு கால் பண்ணி உங்கள் விருப்பப்பாடுகளை நீங்கள் கேட்கணும். ஸோ 416-554-4040 ஒரு காலை போட்டிங்கன்னா இந்த மண்டே, அதுவும் இந்த சிவிக் ஹாலிடே அப்போ எங்களோட சேர்ந்து உங்கள் விருப்பப்பாடுகளோட இந்த மாலை போல தான் கழிக்க முடியும்னா பாருங்களேன். 416-554-4040 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல எங்களோட இந்த கலை ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் விளம்பரங்களுக்கு 416-824-1212 மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரை இடம்பெற உள்ளதை அறிய தருகிறார்கள். தற்போது வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 30 இருக்கு. பெஸ்ட் வெதர், நல்ல ஒரு நாள், ஹாலிடே வேற. ஸோ கால் பண்ணுங்க, பால் கேட்கலாம். 416-554-4040. ஸோ எனக்கு வந்து உற்சாகமாக ஆரம்பிப்போம். நீங்கள் உற்சாகமான பால்களோடு இந்த கொள்ளுங்க. புத்தம் புதிய பாடல் ஓம் சாப்டர் 1 உதிரம் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கின்றது சாய் அபயங்கர் இசையில் பாடல்.

0: அடுத்தது ஓம் சாப்டர் 1ல இருந்து பாட்டு எங்களோட சேர்ந்து நீங்களும் உற்சாகமாக பாடல் கேட்கலாம். 4165544 இமானுவேல் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமாக நீங்கள்?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இன்று நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
1: வேலை முடிஞ்சு வெளிக்கிட்டாச்சு.
0: வெளிக்கிடும் போது என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு கேட்டுதான்.
0: கேட்டா போச்சு. யாரு யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: அனைத்து ஈஸ்டெஃபன் நேரலுக்கும் காஃபி டபுள் டவுல் நேரலுக்கும் உங்களுக்காக.
0: உங்களுக்காகவும் பாடல் வருதே, ரொம்ப நன்றி. இமானுவேல் எங்களோட இருந்திருந்தார், நீங்களும் முடிந்து கொள்ளலாம். மலை எங்கள் 4165544040. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெதரா கூட இருக்கு. இந்த கனடா வெதரை மட்டும் எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. ஹவு டு ஐ டெல் யூன்ற மாதிரி தான். ஒரு மணியெல்லாம் நல்லா மழை பெய்யுது, இன்னைக்கு காலையில் வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சு கொட்டுது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்ல உற்சாகமான பாடல்களையும் எங்களோட சேர்ந்து கேட்கலாம். 4165544040 கால் பண்ணிக்கே.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
6: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
9: 5:14 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். அலைபே சந்திரு, வணக்கம்.
10: வணக்கம்,
9: எப்படி இருக்கீங்க சந்திரு?
10: இன்னைக்கு
9: நாளெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமலா போயிட்டு இருக்கு. அந்தந்த டெலிகம்யூனிகேஷன்ல பேசுவாங்கல்ல, இந்த வாக்கி டாக்கி வச்சு, எப்படி போகுது, நல்லா போகுது, ஓவர் ஓவர், அங்கால எப்படி போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. உற்சாகமா இருக்கு. அது என்ன பண்றது, நல்ல வெதர் வந்தா
10: அப்படிதான்.
9: என்ன பாட்டு கேப்போம்?
10: என்ன மதுரை ராஜ பார்க்கல இருந்து டிக் புக் டிக் புக் டிக் புக் பாட்டு உண்டு,
9: கேட்கலாம். யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
10: அனைவருக்கும், உங்களுக்கும், எங்களுக்கு எல்லாருக்கும்.
9: சரி, எல்லாருக்காக உங்களுக்காக பாடல் வருது. எங்களோட நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம். கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு, அதுக்குள்ள கால் பண்ணுங்க. 416-554-4040. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரை இடம்பெற உள்ளதே அறிய தருகிறார்கள்.

0: மதகஜரா ஜாத்திரை படத்துல இருந்து அழுத்தது பாடல் இது. இஸ்டெஃபமேன் காஃபி டபுள் டபுள் எங்களோட இணைந்து நீங்களும் பாடல் கேட்க நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஐந்து நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம். யசோ வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். லாங் வீக்கெண்ட் எப்படி போகுது?
0: லாங் வீக்கெண்ட் வேலையோட போகுது. உங்களுக்கு என்ன மாதிரி போகுது?
1: எனக்கு நல்லபடியா போகுது. பாபிக்கு பாட்டு
0: கேட்கிறேன். ஆடாடா, அந்த பாபிக்கு பாட்டியோட இன்னைக்கு என்ன பாட்டு கேட்போம்?
1: பாடல்
0: கேட்கலாம். 416-554-4040 திரைப்பட பாடல்.

0: 5:26 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள். அழைப்பில் ரஞ்சன் முத்தையா, வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? தெரியுந்தானே, சமருன்னா நாங்க எல்லாரும் வெக்கேஷன் போவோம். அவங்க வெக்கேஷன் போகும்போது நான் இருப்பேன், நான் வெக்கேஷன் போகும்போது அவங்க இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பாட்டு
1: கேப்பா?
0: அமரின் பாடல் கேட்க போறீங்க.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
3: தமிழ்
4: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பிக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது எந்தவித புதிய தாக்குதல்களுக்கும் உத்தரவிடுவதை நிறுத்துவதாக அவர் நேற்று கூறியிருந்தார். மறுபுறத்தில் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நடத்தவில்லை என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சரை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தாமதமாகியுள்ளதை இன்று இடம்பெற்ற தமிழ் பேசும் கட்சிகளுடனான சந்திப்பில் ஒப்புக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க விரைவில் அதற்கான பணிகள் ஆரம்பிக்கும் என உறுதியளித்ததாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எனினும் புதிய அரசியலமைப்பை விட மக்கள் ஒப்பந்தம் ஒன்றே தற்போது அவசியம் என ஜனாதிபதி கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாதமை, இராணுவத்தின் வசமுள்ள மக்களின் நிலங்களை விடுவித்தல், மலையக மக்களின் காணிகளை உரிமை காணிகள் உரிமைகள் போன்ற விடயங்களில் சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. காவிரி விவகாரத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசை குற்றம் சாட்டி தஞ்சாவூரில் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் கேட்கவே கூசுகின்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளதாக பாஜக முக்கியஸ்தகர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டித்துள்ளார். ஊழல் செய்துவிட்டு சிறை செல்வதை பெருமையாக நினைக்கும் திமுகவினரிடம் அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது என அவர் கூறியுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: காஃபி டபுள் டபுளோட இணைந்திருக்கீங்க. எங்களோட உற்சாகமாக இணைந்து பேனல் கேட்கலாம். 416-554-4040 அழைப்பில் எங்களோட கண்ணன் வணக்கம். நல்லா இருக்கேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். இன்னைக்கு என்ன பாட்டு கேட்போம்?
5: மதராசி திரைப்படத்துல இருந்து தங்கப்பூ என்ற பாட்டு.
4: யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க? எல்லாருக்காகவும் 416-554-4040.

0: music
1: on your favorite station, 102.7.
0: It's East FM.
2: Lakme Home Sing, Garden Suite, மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing, 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sing, 416-788-2426.
0: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன் வழங்கும் உணர்வு உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்பும் கலைஞர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெப்பர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய்பிருந்தா அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து டொரண்டோவின் மிகச்சிறந்த கலைஞர்களுடன் பிரபாவளி வழங்கும் பரதநாட்டிய நிகழ்ச்சி September 4 மாலை 6:30 முதல் ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவுச்சோலை மறுவாழ்வு கழகத்திற்கு செல்கிறது. டிக்கெட்டுகளை பெற VNX.ca 416-277-1039.
3: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
4: தமிழர் நாள் திருவிழா.
3: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 to 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 to 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
6: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
7: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
0: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
8: 5:41 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி தபு தபு. எங்களோட உற்சாகமாக இணைந்து பாடல் கேட்க 4-3-5-4-4-0-4-0 அழைப்பில் எங்களோட ராஜா வணக்கம்.

0: நீங்க மாணவத்தன் ரசித்து அவ்வளவு குட்டி ராஜா ஈஸ்டர் போகுதாங்க.
1: அப்படி இருக்கீங்க.
0: ஓஹோண்டு வெளியில போறது வந்து நாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு திருப்ப உங்களோட ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்கு எல்லாம் உங்களோட பாட்டோட போய் கொண்டு இருக்கிறோம். நான் நல்லா, நீங்க நல்லமோ?
1: நல்லா இருக்கேன். எனக்கு உங்களுக்காக அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து பாட்டு தயாரா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் பால் கேட்க போறீங்க?
0: எல்லா நல்ல மக்களுக்கு,
1: எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பால் வருது. எங்களோட நீங்களும் இணைந்து பால் கேட்கலாம். அழையுங்கள் 416-554-4040. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்று தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரை இடம்பெற உள்ளதை அறிய தருகிறார்கள்.

0: ஐந்து மணி 47 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபுள் டபுள். எங்களோட அழைப்பில் ரவி, வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க ரவி?
1: ஓம், நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் சூப்பரா இருக்கிறோம். இன்று நாள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: நல்லா போய் கொண்டிருக்கு, வழியில நிக்கிறோம்.
0: சூப்பர். வழியில நிக்கிற இந்த நேரத்துல என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கூற குயில சேவல பார்த்து படிக்கிறேன் பாடல். அது பொறுமையா அடுத்து தம்மைக்கு தந்தமைக்கு நன்றி.
0: நோ ப்ராப்ளம். யாரு யாரு
1: தெரியாது?
0: சோலை அம்மா படத்துல இருந்து பாட்டு தயாரா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: எல்லாரும் கேட்கலாம்.
0: எல்லாருக்காக உங்களுக்காகவும் பாடல் வருது. எங்களோட நீங்களும் இணைந்து கொள்ளலாம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஸோ கால் பண்ணுங்க 416-554-4040.
2: படுக்கிது பாட்டு
3: அவ்வளவுதானா? இப்ப பாரு,
2: சரிதான்
3: மேல பாடு,
2: நீயும் பதில் சொல்லு கேட்டு.
3: ஓஹோ,
2: பரவாயில்லையே.
3: பேச்சு மாத்தாத, பாட்டப்படி
2: மா.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-506-9552.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Dikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangukirar, 416-299-1020.
0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham.
4: 416-461-6401.
5: Master Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5th சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto Exclusive Radio Partner East FM 102.7.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் East FM 102.7.
7: நேரம் 5:57. இது East FM இன் காஃபி டபுள் டபுள். எங்களோட அழைப்பில் ருக்மணி. வணக்கம்.
8: வணக்கம் ரோசிதா. வணக்கம்.
7: அப்படி இருக்கீங்க ருக்மணி?
8: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறோம்?
8: கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம் அந்த பாட்டு.
7: கண்டிப்பா. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
8: எல்லாருக்கும் கேட்போம். ஈஸ்வரன் நேர்வழக்கம்.
7: ஹலோ. சரி, எங்களோட ருக்மணி இணைந்திருந்தாங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் வரப்போறதை தொடர்ந்து நீங்களும் எங்களோட இணைந்து உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலையுங்கள் 4165 4404 0 East FM காஃபி டபுள் டபுள்.

ஆறு மணி ஆறு இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்குது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். அடுத்த மண் தேளத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மண் தேளத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ருக்மணி விரும்பி கேட்ட பாடல் வரப்போது. திறந்து நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம், பாடல் கேட்கலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, ஸோ கால் பண்ணுங்க 416-554-4040.

0: நேரம் 6:05 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள். எங்களோட இந்த நேரத்தில் அழைப்பில் கரண், வணக்கம்.
1: வணக்கம். அப்படி இது ஒரு நிலமா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இன்னைக்கு
0: என்ன பாடல் கேப்பம்?
1: எனக்கு உன்னிடத்துல என்ன கொடுத்த படத்துல இது ஏதோ ஒரு பாடல், அந்த பாடல் ஆண் குரல் பாடின பாடல்
0: கண்டிப்பா வருது. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: எல்லாரும் கேப்போம், மிஸ்டர் எல்லாரும் கேட்போம்,
0: எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வருது. எங்களோட நீங்களும் மலைப்பீட்படுத்தி பாடல் கேட்கலாம். ஆலயங்கள் 4 1 6 5 5 4 4 0 4 0 இது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்மன் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
3: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960, 437-477-7960.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
10: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: 6:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். கொஞ்ச நேரம் தான் இருக்கு எங்களோட இணைந்து நீங்களும் பால் கேட்கலைங்கள். 416-5544-4000.
12: ஒரு 20 வயசு பொண்ணு கவிதை பேசினா அழகா இருக்கும், அலாட்டா பண்ணாலும் அழகா இருக்கும். ஆனா ஒரு சமயத்தில் கவிதை பேசிக்கிட்டு கலாட்டா பண்ணினாலும், கலாட்டா பண்ணிக்கிட்டு கவிதை பேசினாலும் எப்படி இருக்கும் இந்த பாட்டு கேட்டு புரிஞ்சுக்குங்க.

நேரம் 6:18 இது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள் ட்ரான்ஸ்அமின் தற்போதைய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் நிலையில் 29 ஆக உள்ளது. இன்று இரவு 23 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போவதாக இது குறிப்பிட்டுள்ளது. எங்களோட நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாம். 4165 4440 மொழிகின்றது பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து.

6:24 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். எங்களோட இணைந்து பழக்கிங்க கொஞ்ச நேரம் தான். எனக்கு கால் பண்ணுங்க 4165444040. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றைய தினமும் மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சம்மருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா போகலாம். அது இன்னைக்கும் உங்களுக்காக கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 5 மணி முதல் 9 மணி வரை நடைபெற இருக்கின்றது, நடந்து கொண்டு இருக்கின்றது. 6:24 இது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் வெஸ்ட்ஜெட் விமான சேவை நிறுவனத்துக்கும் அதன் கிட்டத்தட்ட 4,400 பணியாளர்களுக்கான தொழில் சங்கத்துக்கும் இடையில் பணியிட ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் விமான சேவைகளை பாதித்த பணிப்புறக்கணிப்பு முடிவுக்கு வந்துள்ளது. அர்த்தமுள்ள முன்னேற்றங்களை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்குவதாக தொழில் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் உரிமையை தமிழக வெற்றுக்கழக அரசு நிலைநாட்ட தவறியதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுகவினரால் தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் முறையாக காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக தெரிவித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையை திருடர்கள் எனவும் ஜோக்கர்கள் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றுக்கழக அரசின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முதலாவது வரவு செலவு திட்டம் நாளை மறுதினம் சட்டசபையில் கொண்டுவரப்படும் நிலையில் திமுக சும்மாவிடப் போவதில்லை என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். இலங்கையின் இணைந்து செயற்பட்டு தீர்மானித்துள்ள 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயற்படும் நாட்டை உருவாக்குவதற்கான அடித்தளம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளதாக இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

6:35 நிமிடம் நீங்கள் கேட்கப்பட்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள். இன்னும் ஒரே ஒரு காலருக்கு சான்ஸ் இருக்கு. கால் பண்ணிக்கே 416-5-5-4-4-0-4-0. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றும் 9 மணி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஒழிக்கின்றது பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து.

6:43 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் காஃபி டபுள் டபுள். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் ஒரு முதலை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வழங்கும் ஜோதி விழா 2026 இன்றும் 9 மணி இரவு 9 மணி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், இப்பொழுது உடல்நிலை 29 உள்ளது. அதே நேரம் இன்று இரவு 23 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போவதாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளது.

ஆறு மணி 46 நிமிடம் நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சு. இன்னைக்கு எங்களோட இருந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை குறிக்கொண்டு, இன்னைக்கு உங்களுக்கு லைன் கிடைக்கல, டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாளைக்கு உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரும், நீங்க உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். ஆகவே மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெறுவது ருஷிதா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு கலையகத்தில் சஞ்சீவன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ஹை ஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372632394 4162899 9993.
4: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 4164464 0 4164464 0
5: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 தேதி வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 4165356560.
6: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
7: மீனாட்சி மீனாட்சி
6: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் ஜூலை 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, 647-522-1775. KM Business dot CA.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட ஜிடிஏ பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989 some conditions may apply
5: அவசர பண தேவையா இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள் மறைமுக கட்டணங்கள் இல்லை உடனடி பணம் நகைகளுக்கு 100% பாதுகாப்பு அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள் தாமோர் 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் நியூ டெல்லி டிரை பிளாசா 905-667-7200
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெபர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க Dr. Sabisan Dental Office 416-666-7770

0: ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லைங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரஷிதா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். நேரம் இப்பொழுது 7 மணி. டொரண்டோ 27 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. FM 102.7 ஈஸ்ட் எஃப் எம் டாட் சி ஊடாகவும் இணைந்திருக்கின்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப் எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். காணொலிகளாக யூடியூபில் இப்போது ஈஸ்ட் எஃப் எம் 102.7 காத்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 4168241212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com. திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை இரவு 7 மணி தொடக்கம் 9 மணி வரை 2 மணித்தையாளம் நிறைய விஷயங்களை உங்களோடு சந்திக்கின்ற இரவு காற்றலையின் நம்ம ஒரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. தொடர்ந்தும் 9 மணி வரை உங்களோடு நான் என்ன நண்பன் சர்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான படக்கம் நேர்களே. என்றும் பாடலை தொடர்ந்து தங்கத்தமிழ் வார்த்தை காத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நல்லதா 4 விஷயம், 7:30 செய்திகளை தொடர்ந்து முதன்மை 3 காத்திருக்கின்றது. 8 மணிக்கு இன்றைய நாளும் முடிஞ்சா தொடங்கும். 8:30 செய்திகளை தொடர்ந்து விறுவிறு விளையாட்டுச் செய்திகளோடு 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். இரவு 19 டிகிரி செல்சியஸ், நாளை காலை 22, நாளை மதியம் 28 ஆக இருக்கப் போகிறது. நாளை மாலை 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை 28 டிகிரி செல்சியஸ், கூடிய வெப்பநிலை புதன்கிழமை 29 ஆக இருக்கப் போகிறது. இந்த வாரம் முற்றுமுழுதாக 28க்கு மேற்பட்டதாக இருக்கும் காலநிலை அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. லீட்டர் ஒன்றுக்கான விலை இப்போது பொதுவாக 172.9 சதங்களுக்கு விற்பனையாகின்றது.

சொல்ல ஞாபகப்படுத்தி இருக்கின்ற ஒரு சொல் இது அப்படி என்று சொல்லி சொன்னால், இலக்கியங்களிலும் அதே போன்று பாடல்களிலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. இந்த பேரழகு என்பதற்கு தமிழில் எவ்வாறு இன்னும் ஒரு சொல் சொல்லுகின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால், இருங்கவின் என்பதை பேரழகு என்று குறிப்பார்களாம். இருங்கவின் பேரழகு அப்படி என்று அழகு ஒரு பக்கம் இருக்க, அல்லது பேரழகை ஒப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது இருங்கவின் இல்லா இருங்கவின் அழிய அப்படி என்று சொல்லி இலக்கியங்கள் அதிகமாக இந்த சொற்பதத்தை கொண்டிருக்கின்றது. இருங்கவின் என்பது பேரழகு. அது இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்திருக்கின்ற தங்க தமிழ் வார்த்தையாக இருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது தமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
2: தமிழர் நாள் திருவிழா.
1: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 தொடர்புகளுக்கு 416-414-3691
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
5: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
6: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

7:19 நிமிடம் நம்ம ஒரு நிகழ்ச்சி இருந்திருக்கின்றோம். திங்கட்கிழமையின் இரவு காற்றலை கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் விளங்கும் ஜோதி விழா 2026 இன்று மாலை 9 வரை நடைபெறும். அதே நேரம் நேரம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் அறியத்திருக்கின்றார்கள். 26 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸாக உடற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்லதா நாலு விஷயம் இன்றைய நாள் இந்த விடயம் பற்றி பேச இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி சொன்னால், இன்னும் எல்லாருமே கடந்து வருகின்ற ஒரு பாதை ஒன்று இருக்கின்றது, ஆங்ஸைட்டி அப்படி என்று சொல்லி சொல்லலாம். இன்னும் ஒன்று, ஒரு விடயம் அல்லது ஒரு சம்பவம் இடம்பெறுகின்ற பொழுது அதனை திறனாய்வு செய்வது, அது எப்பாறு இடம்பெறுகின்றது, என்ன காரணத்துக்காக இடம்பெறுகின்றது என்பதை அப்படியே கூறாய்வாக பிரித்து பிரித்து அதை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற விஷயம். இந்த ஆற்றல் அந்த டிசிஷன் மேக்கிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு விடயத்தை வந்து அனலிட்டிக்கலாக பார்க்குற விஷயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆங்ஸைட்டியை குறைப்பதாக இருக்கலாம், இருக்கலாம் ஒரு சிறந்த ஒரு தீர்வு இருப்பதாக அறிவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன அந்த சிறந்த தீர்வு என்று சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் இருந்தா என்று சொல்லி சொன்னால், நீங்கள் பேக்வேர்ட்ஸாக ரீட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். அதாவது புத்தகத்தை வாசிக்கின்ற முதல் பக்கத்திலிருந்து ஆரம்பமாகுவதற்கு முன்னதாக புத்தகத்தினுடைய இறுதி பக்கங்களை வாசித்த பிற்பாடு முதல் பக்கத்தை வாசிக்க சொல்லி சொல்லுகின்றார்கள். ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த இறுதி பக்கத்தினுடைய முடிவு உங்களுக்கு தெரிந்த பிற்பாடு நீங்கள் முதல் பக்கத்திலிருந்து வாசித்துக் கொண்டு போகின்ற பொழுது இந்த வாசிக்கின்ற அந்த இடத்திலிருந்து இறுதி பக்கத்தை வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் வந்து இப்படிதான் போகுதா, இப்படிதான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க ஆரம்பித்துக் கொள்வீர்கள். இது காலப்போக்கில் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், ஒரு விடயங்களுக்கான திறனாய்வு செய்வதற்காக இருக்கலாம், அல்லது டிசிஷன் மேக்கிங் தீர்வுகள் எடுப்பதற்காக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய ஆங்ஸைட்டி பதற்றமான ஒரு சூழலை வந்து சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவது என்பதற்காக அதை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். எனவே என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால், புத்தகம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த ஃபில் இன் தி கேப்ஸ் என்ற மாதிரி வந்து நீங்கள் லாஸ்டாக இருக்கிற அல்லது இறுதியாக இருக்கின்ற அந்த இரண்டு பக்கங்களை வாசித்த பிற்பாடு பின்னர் நீங்கள் புத்தகத்தை முழுமையாக படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி செய்து பாருங்கள், சில வழிகளில் சொல்லுகின்ற இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு கைகூடும் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை East FM. EastFM.ca.
1: Get ready, folks.
2: இதே கலகலப்பான நம்ம ஊர் ஈவினிங் வித் சஞ்சீவன்.

0: நாலு விஷயம்
1: தமிழ் செய்திகள்.
2: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பிக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது எந்தவித புதிய தாக்குதல்களுக்கு முத்திரையிடுவதை நிறுத்துவதாக அவர் நேற்று கூறியிருந்தார். மறுபுறத்தில் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நடத்தவில்லை என ஈரானிய வெளிவகார அமைச்சரை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தாமதமாகியுள்ளதை இன்று இடம்பெற்ற தமிழ் பேசும் கட்சிகளுடனான சந்திப்பில் ஒப்புக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க விரைவில் அதற்கான பணிகள் ஆரம்பிக்கும் என உறுதியளித்ததாக தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எனினும் புதிய அரசியலமைப்பை விட மக்கள் ஒப்பந்தம் ஒன்றே தற்போது அவசியம் என ஜனாதிபதி கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாதமை, ராணுவத்தின் வசமுள்ள மக்களின் நிலங்களை விடுவித்தல், மலையக மக்களின் காணிகள் உரிமைகளை போன்ற விடயங்களில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டன. காவேரி விவகாரத்தில் தமிழக வெற்றி கழக அரசை குற்றம் சாட்டி தஞ்சாவூரில் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் வைத்தியர் தொடர்பில் கேட்கவே கூசுகின்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளதாக பாஜக முக்கியஸ்தர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டித்துள்ளார். ஊழல் செய்துவிட்டு சிறை செல்வதை பெருமையாக நினைக்கும் திமுகவினரிடம் அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்பும் கலைஞர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய்பிருந்தா அருந்தவசன் முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து டொரண்டோவின் மிகச்சிறந்த கலைஞர்களுடன் பிரபாவலி வழங்கும் பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 முதல் ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவுச்சோலை மறுவாழ்வு கழகத்திற்கு செல்கிறது. டிக்கெட்டுகளை பெற
2: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் உடனே 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

7:45 நம் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். 26 டிகிரி செல்சியஸ் 28 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதன்மை 3 இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்ட முக்கியமான சில 3 விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய மலையக பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருப்பதாக இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையினுடைய தென் மாகாணங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பலத்த காற்று கடல் கொந்தளிப்பான நிலைமை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய சிவப்பு எச்சரிக்கை ஒன்றும் விடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே குறிப்பாக நாளைய நாள் இலங்கை நேரப்படி காலை நாளை இரவு 8 மணி வரை செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். காலை முதல் அம்மாந்தோட்டை வரை பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்காக இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் வரை காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தளம் முதல் கொழும்பு வரையான காலி வரையான கடற்பரப்புகளிலும் காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவரை இந்த பாதுகாப்பு அமைச்சனுடைய ஒரு அறிவுறுத்தலும் விடுங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. இது கமைய மக்களினுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக பொருத்தமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நடவடி எடுக்குமாறும் அனைத்து மாவட்ட செயலாளர்களிடமும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இதுவரை இடம்பெற்றிருக்கின்ற இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்ற மக்களை பொறுத்தவரையில் நுவரேலிய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2331 பேர் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பல பகுதிகளில் கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் மேல் ஊவா, கிழக்கு மாகாணங்கள், முல்லைத்தீவு மாவட்டம், சில இடங்களில் வடமத்திய சபரகுமு, தெற்கு மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் வந்து இந்த 100 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவுக்குரிய எதிர்ப்பு குரலும் இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை என்று சொல்லி சொன்னாலும் ஈரான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. குறிப்பாக ஓமானோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவோடு எந்தவித பேச்சுவார்த்தைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்படவில்லை என்று சொல்லி ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இப்போது ஒமானோடு பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற விடயம் எதை நோக்கி நகருகின்றது என்று சொல்லி சொன்னால், இந்த ஹோர்முஸ் அணை தொடர்பாக, ஹோர்முஸ் நீரிணை திறப்பது தொடர்பாகவே ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார், விரைவில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருந்தாலும் ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கிறது, இப்போதைக்கான பேச்சுவார்த்தை என்பது ஒமானுடன் மட்டும்தான் தங்களுடன் இடம்பெற்று வருவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கனடா வெகு விரைவில் குறிப்பாக இன்னும் ஒரு விண்வெளி வீரரை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாசாவுடன் இணைந்து சர்வதேச விண்வெளி கூடத்துக்கு அனுப்புவதற்கான தயார்படுத்தல் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சஸ்கச்வான் ஃபால்ஸை சார்ந்த ஜோஷுவா கட்ரிக் என்கின்றவரை இந்த ஒரு வாய்ப்பு பெற இருப்பதாக கனேடிய விண்வெளி மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இதே நேரம் நாசாவோடு இணைந்து இவர் செப்டம்பர் 12 கெனடி ஸ்பேஸ் சென்டரிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் ஊடாக இவர் விண்வெளிக்கு பயணிப்பார் அப்படி என்று சொல்லியும் நாசாவினுடைய SpaceX Crew 13 மிஷனில் இவரும் இணைந்து கொள்வார். 44 வயதுடைய இந்த விண்வெளி வீரருக்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது என்று சொல்லி கனடா குறிப்பிட்டிருக்கின்றது. 7:48 அதே நாளினுடைய முதன்மை 3 கேட்டிருந்தோம்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி 416-455-3514.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656.
5: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4446-4080.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நாளை மதியம் 28 டிகிரி செல்சியஸ் வாகன எரிபொருள் விலையில் நடைபெறும் பின்னர் எந்தவித மாற்றமும் இல்லை. நேரம் இப்பொழுது 8:00.